0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எனும் கீதைப்படி நடந்ததை நடந்தவையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி நல்லதே நடக்கும் என எண்ண வேண்டும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசா நினைச்சு இதையெல்லாம் என்னால சாதிக்க முடியுமா அப்படின்னு மலைச்சு போயிடக்கூடாது. எல்லாமே சில காலம்தான். வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, அது தற்காலிகமானதுதான். தோல்வியை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதால மாற்று ஏற்பாடுகள் செய்யாத வரைக்கும் தோல்விகள் தொடரும். தோல்வியை ஏத்துக்கிட்டு மாற்று வழிய பார்க்கும் போது வெற்றி சீக்கிரமா நம்மளை தேடி வரும். தோல்வி புறமுதுகு காட்டி ஓடிடும். எதுல தோல்வியோ அதுல வெற்றி அடைய இன்னும் அதிகமா முயற்சி செய்யணும். தோல்விகள் உங்களை அதிகமா பாதிக்கக்கூடிய நேரத்துல பிரார்த்தனை செய்யலாம். தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா நல்ல நண்பர்கள் மூலமா, கடவுள் நம்பிக்கை மூலமா தன்னம்பிக்கை அடையலாம். இருளான ஒரு சூழலை பார்த்து வேதனை படுறதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தலாம். நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு சூழ்நிலைய புரிஞ்சுக்காததுதான் காரணம். முதல்ல சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் லிங்கன் சந்தித்த தோல்விகளை விடவா நீங்க சந்திச்சிட்டீங்க? 1831 இருந்து 1859 வரைக்கும் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவர் ஆபிரகாம் லிங்கன். 1860 தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா மாறினாரு. அவ்வளவு காலம் தோல்வியோட போராடிட்டே இருந்தாரு. தாக்கு பிடிச்சாரு, வெற்றி அடைஞ்சிட்டாரு. தோல்வி எனக்கு எப்பொழுதும் சிறிதளவு கூட மனச்சோர்வை தருவதில்லை, மாறாக அதுவே என்னை மேலும் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு மகாத்மா காந்தியடிகள். நம்ம எதிர்காலத்தை பத்தி நாம நினைச்சு பார்க்கணும். கற்பனை செய்யாமல் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு ஒரு சமயத்துல ஒரு குறிக்கோள் இருக்கணும். பல குறிக்கோள்கள் இருக்குது அப்படின்னா திறமைய பல வழிகள்ல வீணாக்குறதுக்கான வழிமுறை அது. நிறைய சம்பாதிக்கணும், தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் மட்டும் அவசியம் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அது லட்சியம் இல்ல, அதன் பெயர் சுயநலம். லட்சியம் அப்படின்றது ஒரு உயர்ந்த அர்த்தம் கொண்ட சொல். நாம எந்த துறையில பணி செய்யறோமோ, நமக்கு எந்த பணியில திறமை இருக்குதோ, அதன் மூலமா மற்றவங்களுக்கும் உதவி செய்யறதுதான் லட்சியம். உங்க லட்சியத்தின் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வலுப்படுத்தணும், கடுமையா உழைக்கணும். வாழ்க்கைய மகிழ்ச்சியோட வெற்றியோட வாழதான் இந்த உலகத்துல நாம எல்லாரும் பிறந்திருக்கோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பம் வெற்றி இதை ஒரு நாள வீணடிக்க கூடாது. சோர்வும் கவலையும் நம்மளுடைய வெற்றிக்கு தடை போட குறுக்கே வந்து நிற்கும். அந்த தடையை மட்டும் நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமா மன மகிழ்ச்சியோட வாழ முடியும். நாம நினைச்சா சோர்வு நம்ம பக்கத்துல கூட வர முடியாம செய்ய முடியும். அது நம்மள வலிமைப்படுத்தும், வளமை பெற்று தரும். சின்ன விஷயம்தான், ஆனா அது இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒளி கிடையாது. அதுதான் மின்சார பல்பு. நமக்கு தெரியும் இந்த பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா எடிசன் பரிசோதனையில ஈடுபட்டப்போ கிட்டத்தட்ட 2000 முறை தோல்வி அடைஞ்சாரு. ஒரு முறை தோல்வி வந்தாலே துவண்டு போகக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எடிசன் 2000 முறை தோல்வி அடைந்தும் மனசு தளர விடல. பல்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம், 2000 முறை தோற்றதாக சொல்கிறீர்கள், உங்களது மனம் தளரவே இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மின்சார பல்பை கண்டுபிடிக்க கூடிய வெற்றி பாதையில் 2000 திருப்பங்கள் இருந்தது. அந்த திருப்பங்களில் திரும்பாமல் பல்பை அடைய முடியாது. அதை நான் தோல்விகளாக கருதவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இதுல இருந்து என்ன தெரியுது? வெற்றி பாதை நேர்பாதை அல்ல. தாஜ்மஹால் ஒரே நல்ல கட்டப்பட்டதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லா பெரிய விஷயங்களும் உருவாகுது. சோர்ந்து போயிடாம பொறுமையோடு வெற்றிக்காக உழைத்து முன்னேறணும். வெற்றி நமக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சொல்வன்மை, அதிகாரம் 65, குறள் எண் 642. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட் சோர்வு. மேன்மையும் கெடுதியும் பேச்சினாலேயே வருவதனால் சொல்லிலே சோர்வு உண்டாகாதபடி எப்போதும் ஒருவன் தன்னை காத்து பேணி வருதல் வேண்டும். அவரவர் சொல் திறந்தாலேயே நன்மையும் தீமையும் வருவதால் பேசும் பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் பேச வேண்டும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அது பெரும் சக்தி கொண்டது. ஒரு சிறிய கனிவான வார்த்தை ஒருவரை வாழ வைக்க முடியும். அதே சமயம் ஒரு கடுமையான வார்த்தை மனதை உடைத்து வாழ்க்கையே முடக்க முடியும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பையும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லையும் எப்போதும் திரும்ப பெற முடியாது அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் நமது உறவுகளை வளர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் ஆணிவேராக அமைகிறது. ஆக பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல யோசிச்சு பேசணும், இந்த வார்த்தை இப்போ தேவையா, இது உண்மையானதா, இதனால் யாருக்காவது நன்மை உண்டா அப்படின்னு ஒரு நிமிடம் சிந்திக்கிறது நல்லது. கோபமா இருக்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் தீமையை விளைவிக்கும் அப்படின்றதால அந்த நேரத்துல மௌனமா இருக்கிறது பல ஆபத்துகளை தவிர்க்கும். பிறரை விமர்சி

திட்டது, குறை கூறுவது, இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு பிறரை ஊக்குவிக்கும் மற்றும் பாராட்டும் சொற்களை அதிகமாக பயன்படுத்தலாம். நமது நாவை நன்மையை விதைக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துவது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. முன்னொரு காலத்துல போதிசத்துவர் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாராம். தான் கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மனம் கோணாம உதவி செய்வாராம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி ஆதரவற்றவர்கள், ஏழைகள், முதியவர்கள் அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்க. அவரும் தன்னால முடிஞ்சதை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு. அவருக்கு அதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு நாள் எதிர்பாராத விதமா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவ்வளவு வருத்தம். இருந்தாலும் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் அவரை போலவே நிச்சயமா நம்ம ஊர் மக்களை பார்த்துக்குவான், நம்ம நாட்டு மக்களை பார்த்துக்குவோம் அப்படின்ற எண்ணம். சில நாட்கள்ல அரண்மனைக்கு போதிசத்துவருடைய மகனை தேடி உதவிகள்னு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. என்னுடைய தந்தை எனக்காக விட்டு சென்றது, யாருக்கும் இனாமாக இலவசமாக அள்ளித்தர முடியாது, இங்கிருந்து ஓடிவிடுங்கள் அப்படின்னு யார் வந்தாலும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஒரு கொடிய பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, மது அருந்துதல். மது அருந்துதல் மட்டும்தான் அவருடைய பிரதான நோக்கமே. கொஞ்சம் கொஞ்சமா மதுவிற்கு அடிமையாகி தன்னுடைய சொத்துக்களை இழந்து ராஜ்யத்தை இழந்து தெருவில் வந்து கிடந்துட்டாரு. நாடு விட்டு நாடு கடந்து ஒரு யாசகனா மாறிட்டாரு. தன்னுடைய புண்ணியங்களால் தேவர்களுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதிசத்துவர் தனது மகனின் நிலைமையை பார்த்து அவ்வளோ வருத்தப்படுறாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கண்ணீரை பார்த்ததும் தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்க அழக்கூடாது, உங்களுக்காக நாங்க வேணா உங்க மகனுக்கு ஒரு உதவி செய்யறோம், அட்சய பாத்திரம் ஒண்ணு அவனுடைய கைகள்ல கிடைக்கிற மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தேவர்கள் அவனுடைய கண்கள்ல படும்படி ஒரு அட்சய பாத்திரத்தை வைக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை கையில எடுக்கிறான், அட்சய பாத்திரம்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவன் கேட்ட முதல்வரம் என்ன தெரியுமா, இந்த பாத்திரம் முழுவதும் மதுவால் நிரம்பி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறான். உடனே பாத்திரம் முழுவதும் மதுவால நிரம்பிடுச்சு. அதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரம் நிறைய சுவையான உணவு வகைகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறான். சுவையான உணவு வகைகளால அந்த பாத்திரம் நிரம்பிடுச்சு. இந்த மாதிரி மது அருந்தவும் உணவு உண்ணவும் மட்டுமே அந்த பாத்திரத்தை பயன்படுத்திட்டே இருந்தான். ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக குடித்ததால் பாத்திரம் கை நழுவி கீழே விழுந்து உடைந்து விட்டது. திரும்பவும் யாசகனா மாறிட்டான். ஆமா நேர்களே, வாய்ப்புகள் அப்படின்றது எப்பவுமே நம்ம கதவை வந்து தட்டிட்டே இருக்காது. ஆனா அது வரும்போது கூர்மையான புத்தியோடும் உடல் வலிமையோடும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை சரியா செய்ய முடியும். போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒருவரால் சிறந்த வாய்ப்புகளை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, போதை என்பது ஒரு மனிதனின் கைகளில் விளங்கிட்டு முன்னேற்ற பாதையில் ஓடச் செய்வது போன்றது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையா 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த கதை பகுதியில கவிஞர் கண்ணதாசன் சொன்ன கதையை தான் கேட்க போறோம். உடைந்த ஒரு மண்பானை ஓடு ஒண்ணு தெருவுல கிடந்ததான். கவனிக்காமல் மிதிக்க போனாராம் வழிபோக்கர் ஒருத்தர். மிதிக்காதே மிதிக்காதே, என்னுடைய வாழ்வை கெடுத்து விடாதே அப்படின்னு உடைஞ்சு போன அந்த மண்பானை ஓடு பேச ஆரம்பிச்சதான். சத்தத்தை கேட்டதும் வழிபோக்கருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. உடஞ்சு கிடக்க கூடிய ஓடு, நீ உன்னை மிதிச்சா என்ன உடைச்சா என்ன, உன்னால இனிமே எந்த பயனும் கிடையாது, உனக்கு இனிமே எப்படி வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம். கேட்ட அந்த பானையோடு குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சதாம். கோபம் ஆயிட்டாரா வழிபோக்கர். ஏ மண்பானை ஓடே, எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு மிரட்டினாராம். அப்போ அந்த ஓடு பேச ஆரம்பிச்சதாம். மனிதா, முன்பு நான் ஒரு பானை, நீரை தாங்கக்கூடிய நல்ல நீர்ப்பானையாக இருந்தேன். அதிக பயன்பாடு, அதனால் ஒரு நாள் என்னுடைய வயிற்றில் ஓட்டை விழுந்து விட்டது. ஓட்டையை புளி வைத்து அடைத்தார்கள். தானியங்களை தாங்கும் அடுக்கு பானையாக மாறிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சுத்தமாக நொறுங்கி போனது. என்னுடைய கழுத்து பகுதி மட்டும் இருந்தது. இன்னொரு பானையை தாங்கக்கூடிய திரிமனையாக பயன்பட்டேன். கழுத்து உடைந்து துண்டு துண்டாக போன பின் சிறுவட்ட ஓடானேன். பிள்ளைகளுக்கு தட்டான் விளையாட்டு பொருளாக மாறிவிட்டேன். இப்படியே அடுக்கிக்கிட்டே போன பானை வழிபோக்கனை பார்த்து ரொம்பவே யதார்த்தமான கிண்டலோட கேட்டதாம். ஓய் மனிதா, நேற்று நான் பானை, இன்று நான் பிரிமனை, விளையாட்டு ஓடு, நாளை மீண்டும் மண், நாளை மறுநாள் மீண்டும் ஒரு புதிய பானை, ஆனால் நீ அப்படின்னு கேட்டு தன்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சான். ஆமா நேர்களே, கடைசி மூச்சு வரைக்கும் பயன்படுறதான் பண்பட்ட ஒரு படைப்பு. பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிய வேண்டாம். மனிதன் ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல் அல்ல. வாழ்க்கையில் மாற்றம் நினைத்தால் மட்டும் வந்து விடாது, உழைத்தால் மட்டுமே வரும். எதிலும் குறை காணக்கூடிய நபருக்கு ரசிக்க தெரியாது, எதையும் ரசிக்க கூடியவருக்கு குறைகள் தெரியாது. இந்த அன்பை மட்டும் மறுசுழற்சி செய்யும் போது செய்கோழி செய்தாரெல்லாம் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வாரம் வந்து தொடங்கிடுச்சு. புதிய வாரம், புதிய நாள், அதுவும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி 10 நாளுக்குள்ளேயே வந்து வந்தாச்சு. இன்றைக்கி 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வாரங்களையும் நிறைய நிகழ்வுகள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ஃபங்க்ஷன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் வந்திருக்கு. பரவாயில்ல, பல மற்ற மாதங்களோடு இந்த மாதம் கொஞ்சம் நிறைய நாள் கடலுக்கு வந்து போயிருக்காங்க நம்ம மீனவர்கள், அதுக்கும் ஒரு நன்றி இந்த மாதத்திற்கு. சரி, அப்படியே நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசியிருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 21 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:08 ஆகிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டால் இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு சொல்லும்போது வடமேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 31 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு இன்னைக்கு பெரிய அளவில் வந்து கிடையாது. ஆனால் நேற்று ஒரு மலையோரக்கான ஒரு சூழல் காலையில் 5:30 இருந்துச்சு. காலையில் 5:30-6 நல்ல இடி மின்னல்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே சரி, பெரிய மழையாக ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எங்கேயும் போக விடாமலும் ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த மேகம் அது வாட்டிலே இருந்துச்சு. அது வாட்டிலே இருந்துச்சு. நம்ம வாட்டிலே நம்ம மேலேயே பார்த்துருந்தேன். ஒரு 9 மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்கிறது அப்படி கருமேகம் வர்றது, வெயில் அடிக்கிறது கருமேகம் வர்றதுன்னு இருந்தது. மாலை நேரத்தில் அப்படியே ஒரு 7 போல் சாரல் மழை வந்துச்சு. ஆனால் அந்த மழையும் பெரிய மழையாக போகலை. இப்படி தான் மழை வர்ற மாதிரியே ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துட்டு நேற்று மழை வரலை. பரவாயில்ல, சரி இப்போ வர வந்த வரைக்கும் சந்தோஷம். கடல் மேலே நல்ல மழை பெய்யுதுன்னு வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, கடலுக்கு போயிட்டு வந்தோம், நல்ல மழை கரையில் தான் மழையே இல்லை, நாங்கள் வந்து வலை வாங்கும் போதே மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. மழை வரும், வர வரைக்கும் மழையை நம்ம ஏற்றுக்குவோம். இப்போ அடுத்து பாடல் வருது, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் இஸ் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு அருளானந்தம். தெற்குவாடி பல்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வள விட போவோம். பாலம் தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரிகிற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா காற்று, இதே கச்சா நேரம் தான். இப்போ இன்றைக்கும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன்தான், ஒரு பையன் இப்போ அங்கே நான் நிற்கிறான், மதியம் மகன். அவனை வாரியாடா கடலுக்கு ரீக வாரியான்னு கூப்பிடுறேன், வரேன்னு சொல்லிட்டான். அதோட போய் வலையை பொறிக்க போகும்போது காண கம்பு உருவி தண்ணியில் விழுந்துட்டு நானும் பட்டன் தண்ணியில் விழுந்துட்டேன். இதே காற்று, உரத்த காற்று, நல்ல சரியான காற்று. தண்ணியில் விழுந்துட்டேன். எந்த வல்லமோ வத்தையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இலங்கை கிடக்கு காற்று, கச்சா காற்று, உரமாக அனுப்பிட்டேன். வத்தை வேகமாக வலிஞ்சு போகுது, அது வலிஞ்சு போகுது. நான் அந்த வத்தையை நோக்கி நீறேன், நீ முடியலை. வத்தை அவ்வளோ வேகமாக குறுக்க போகுது. அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஆச்சரியமாக இருக்குது, அது அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணி முடிஞ்சால் நீ நிற்க மண்டுக்கு வத்தை குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளோக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை. நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்தை நின்றுட்டு நின்று வலியுது. அதோட போய் அந்தது இந்த இடத்துல மறிச்சோம்னா என்ன ஆகும்? இந்த பையன்கதி என்ன, என்ன நடந்துச்சுன்னுமே தெரியாத. இவனும் இப்படியே போயிட்டான்னா என்ன என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் நீஞ்சிக்கிட்டே கண்ணீர் ஓடுது. ஆண்டவரே அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வத்தையில் கையை வச்சேன். அப்படியே சோத்திரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். இவ்வளோ ஒரு இன்றைக்குன்னு பார்த்து அந்த பையனை நான் ஏற்றிட்டு போயிலாம் வச்சுக்கிறேன். எம்போ நான் என்ன அது ஆச்சுன்னு தெரியாது, பாடியும் கிடைக்காது, கிடைக்கிற லக்கத்தில் இல்லை. அதே சமயம் பலகரும் வத்தை வத்தை எப்படி போய் வத்தை வேறால் வத்தை அவன் எப்போ வாங்கினோம்னு போடுவோம், கடத்திட்டு அந்த வத்தையை எடுத்துகிட்டு போனோம். அங்கே போய் திரும்ப போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சுக்கான லேசாக இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இப்படி இந்த புளி கூடு மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கிறேன். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவர் இன்றைக்கி இந்த பையலை கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து ஒரு சூப்பரான ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறக்காங்க. அதுதான் எல்எம்வி ஓனர் டிரைவர் அப்படின்ற 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுநருக்கான பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க, அதுவும் வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடி ஒரு கார் வந்து கற்றுக்கணும், காருக்கான ஒரு டிரைவிங் வந்து போகணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 8,000 ரூபாய்க்கு டேத்தும் செலவாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், 6,000 ரூபாயிலேருந்து 8, சில இடத்துல 12,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இல்லாமல் இலவசமாக நீங்கள் வந்து கார் வந்து கற்றுக்கணும், இலவசமாக கார் வந்து ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் நேராக ராம்நாடு வந்து போங்க. ராம்நாட்டில் இதுக்காக ஒரு பயிற்சி வந்து சொல்லித்தராங்க. இந்த பயிற்சிக்கு நீங்கள் வந்து போய் சேர வேண்டிக்கலாம். எங்கே அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே பூமாலை வணிக வளாகம் அப்படின்ற ஒரு வளாகம் வந்து இருக்கும், பக்கத்துலேயே இருக்குது. அது என்ன உள்ளே அந்த பக்கம் என்ட்ரன் இருக்குமா, என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட பேர்களை வந்து கொடுத்துட்டு நீங்களும் டிரைவிங் வந்து கற்றுக்கலாம். இந்த டிரைவிங் வந்து 30 நாள் பயிற்சி வந்து நடைபெறுது. காலையில் 9:30 to 5 வரை நடைபெறும். நீ உங்களுக்கு எது கரெக்டான டைம் தோணுதோ அந்த டைமை வந்து கேட்டு இந்த நேரத்துக்குள்ளே வரலாமா அப்படிங்கிற உடனே கேட்டு பர்மிஷனாக கேட்டுட்டு நீங்களும் போய் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்களும் போய் பயிற்சி வந்து கற்றுக்குங்க. பயிற்சிக்கு தேவையான வாகனத்திலேருந்து எல்லாமே வந்து இலவசம் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பயிற்சியை வந்து நல்லா வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலை மாலை தேநீர் கொடுத்துருவாங்க, மதிய உணவும் வந்து கொடுத்துருவாங்க, எல்லாமே இலவசம் தானே. நீங்கள் உங்களுக்கு செலவாகிறது நீங்கள் இங்கேருந்து போகிற அந்த பஸ்ஸு காசு மட்டும்தான். நீங்கள் அங்கே அது போயிட்டு உங்களுக்கு தேவையான பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து வரலாம். இப்படி வரக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் வந்து வச்சுக்கோங்க. ஆதார், டிசி, மார்க் ஷீட் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யார் யாருக்கு அந்த தேவையோ நீங்கள் எல்லோரும் தாராளமாக போய் கலந்துக்குங்க அப்படிங்கிற சொல்லிவிட்டு இது 4:00 ஆரம்பிக்குது, 3:30 நடந்துகிட்டே இருக்குது. 3:30 பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய் கலந்துக்குங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய பெண்களுக்காக, அதுவும் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தொழில் தொடங்கிறதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் எல்லா ஊர்லேயுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி நம்மளும் ஒரு நல்ல தொழிலை வந்து பண்ணணும், தொழில் மூலமாக நம்மளோட ஒரு அடையாளத்தை வந்து மாற்றணும், ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இது உண்மையிலே எல்லோரும் வந்து யோசிக்கிறதா நல்ல ஒரு விஷயந்தான். இது எல்லாருமே வந்து அவங்க வரவேற்கணும். ஆனால் வரவேற்றா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கு வருமானம் வந்து தேவைப்படும், காசு வந்து போடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய காசு நம்மகிட்ட இருக்குது, நம்மளோட காசு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது, நம்ம வாழ்க்கை தொழில் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஆசை மட்டும் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, முடிஞ்சளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு தொகை வந்து இல்லை அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தமிழ்நாடு அரசு பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிற வகையில் கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வந்து உருவாக்குறதோடு சேர்த்து உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த ரூர்பன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க நம்மளோட மத்திய அரசு. இந்த ரூர்பன் திட்டத்தின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் வந்து தொடங்குறதுக்காக அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் வந்து வந்திருக்கு. இதில் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு தொழிலாக இருக்கட்டும் சரி, இந்த தையல் தொழில்கள், இந்த மாதிரியான நிறைய தொழில்களுக்கு கடனுதவிகள் மானியங்கள் வந்து வழங்கப்படுது. இதை நீங்கள் நம்ம மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகத்துக்கு நேரடியாக போயிட்டு ரூர்பன் ஒரு திட்டம் இருக்கே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு நிறைய அளவிலான ஒரு பிளான் வந்து இருக்குது, ஒவ்வொரு அளவிலான ஒரு பிளான் இருக்கும். இந்த குழுக்களுக்கு வந்து கொடுக்கறது, தனியாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கொடுக்கறது, சேர்ந்து வந்து வாங்குறது, இந்த மாதிரி நம்ம நிறைய பிளானில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதனால் நிறைய ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி துறைக்கு நேரடியாக வந்து போயிட்டு அங்கே இது பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பொத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ஃபோனில் அதிகமாக இப்போதைக்கும் நிறைய அந்த ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிவப்பு கலர்லாம் இந்த ஃபோனை எடுத்துடவே கூடாது அப்படின்ற பயமுறுத்துற அளவுக்கு நிறைய வந்து ஃபோன் கால் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நிறைய இந்த தொலைபேசி நிறுவனங்களே வந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த காலில் உங்களுக்கு தேவைப்படாதுப்பா, எதுக்கு பாட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காமிச்சிருவாங்க. அது எதுக்குன்னா ப்ரொமோஷன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிஸ் அவங்கள பற்றின ஒரு ப்ரொமோஷன் சொல்கிறதுக்காக, லோன் நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சில நேரத்தில் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த கால்லேருந்து இந்த நம்பர்லேருந்து மோசடி ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள இந்த ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு தொழில்நுட்பத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கால் பண்ணுறவங்களுக்குனா ஃபைன், காசு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா காசு கட்டணும், காசு கட்டினா தான் யார்ட்டையும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அந்த ஆப்ஷன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் காசு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோனை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மேலே ஒரு அக்கறை எடுத்து நம்ம அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் யாருக்கு அந்த ஸ்பேம் கால்ஸ் அப்படின்ற ஒரு கால் வந்தாலும் அந்த பண்ணுறவங்களுக்கு காசு போகுமா, அவங்க வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகை வந்து எடுத்துப்பாங்களா, அது கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்கன்னா காசு போனாலும் பரவாயில்லன்னு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் காசு பிடிப்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து இன்றைக்கு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11688 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14685 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14999 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பன்னங்கத்தின் நிலை 22 கேரட் 114280 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு உலக அமைதி தினம், அமைதி தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலக அமைதியாக அதுக்கே தினம் அப்படின்னு கேட்டால், உண்மையிலே அதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக வந்து எல்லோரும் தினம் வந்து கொண்டாடணும். தினம் மட்டும் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே நம்ம எல்லோரும் வந்து அமைதியை வந்து ஒரு கடைபிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நமக்கு நம்மளோட மனதுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளால் சந்தோஷமாக வந்து ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம். ஏன்னா உலக நாடுகளில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ போர் நடக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ போர், அவ்வளோ சண்டை, அவ்வளோ உயிரிழப்புகள் நம்ம காலங்காலமாக வந்து பார்த்துட்ருக்கோம். அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு கோபம், சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால தான் ஏற்படுறது. இன்னும் ஒரு ஒரு ஆசை, ஒரு நாட்டை வந்து ஒரு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு. இதே தான் நம்ம பக்கத்து வீடுகள்லேயும் நடக்குது. பக்கத்து வீட்டுக்கார சின்னதாச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டா கூட நம்மளுக்கு வந்து பிடிக்காது, ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இன்னும் பரம்பரை பரம்பரையாக நம்ம சண்டை போட்டுட்ருக்க மாதிரி திரும்ப போய் சண்டை போட்டுட்ருப்போம். அவங்களாம் தப்பு தப்பாக பேசி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒரு அமைதியை வந்து கடைபிடிக்கணும். அதில் முதல்ல உலக நாடுகள் ஒரு அமைதியை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலக அமைதி தினம் அப்படின்ற ஒரு தினத்தை வந்து வச்சுருக்காங்க. அமைதி முடிஞ்ச அளவுக்கு இந்த அமைதியான நட்புறவுக்குள்ளே நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய நட்பு நாடுகள் வந்து கூட்டமைப்புகள் வந்து போடுறாங்க. அப்பப்போ நாடுகள் வந்து சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி, ஓ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய உட்காந்து பேசுவாங்க. பெரிய பெரிய நாடுகள் பெரிய பெரிய தலைவர்களே உட்காந்து பேசும்போது சும்மா வீட்டில் உட்காந்து பக்கத்து வீட்டோட சண்டை போட்டுட்ருக்க நம்ம ஏன் உட்காந்து பேசுறது இல்லை? அதுதான் உட்காந்து பேசாமல் போகிறது தான் பல சண்டைகளுக்கு வந்து காரணமாக இருக்குது. அதாவது கோபம் வந்துச்சு அப்படின்னா மனசை விட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கை வளர தானே வந்திருக்கோம். யாரும் வந்து ஒரு கொம்புனா வச்சுட்டு நான் சண்டை போட்டே தான் அவன், உங்களை அடித்தே தான் அவன் அப்படின்னு யாரும் வர்றதில்லை. அவங்களுக்கு அந்த நேரத்தில் தோணியிருக்கோம், அதனால் சண்டை போட்டிருப்பாங்க. அதனால் யாருக்குமே சண்டை போடாதீங்க, அமைதியை வந்து கடைபிடிப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து கோமாளி திரைப்படத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தான். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் நேராக போய் மடியை வச்சான். நேராக தெரியாக வச்சு இழுத்துட்டு போன மடி வாடகை தாக்குல போக தூர் வந்து சென்டரில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டேக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குறேன். அப்போவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோன்னு சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேன்னு சொல்லவும் திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெல்லாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்குது. அவட சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்ப்பான்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் டே வாங்கடா கேலியடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டு இருக்க போட்டுதான் கடை பிடிக்க இவங்க தூக்கி போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றணும். அவ்வளோதான், இனிமேல் உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போதே நினச்சேன் இனிமேல் தான் கடை தொழிலே விட்டுருண்ணா அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சிருந்தா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சு. அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி வளங்க தூக்கிட்டு தூப்பி நீவாடு மாறி கூடை காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன்.

0: கையில் வந்து எங்களுக்கு அந்த ரெண்டு பாய் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய் முன்னே ஓடிட்டு பின்னால் உள்ள பாயை வெள்ளை போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லங்க வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குறுக்கோசு ஓடிச்சு. அதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும், தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கை

0: பயணி கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழைநீர் பூந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால்

வெற்றி நிலையுடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:33 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளோட மத்திய அரசில் பிளஸ் டூ முடித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இப்படின்ற பிரிவுகளில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க நிறைய கல்வி தகுதி அப்படின்னா வந்து கேட்கல, பிளஸ் டூ முடிச்சிருந்தாவே போதும், உங்களோட வயது 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே தேர்வு வந்து எழுதிக்கலாம், ஸ்கில் தேர்வு இருக்குது, அதோட சான்றிதழ் சரிபார்ப்பும் வந்துருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ssc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலை ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு 500,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, நிச்சயமாக நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. இதில் உங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கனா நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். எல்லா மாதிரியான தேர்வுகளுக்கும் விண்ணப்பிச்சு பாருங்கள், உட்காந்து படித்தா நிச்சயமாக ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். பிளஸ் டூ முடித்தவங்களுக்கே வந்து ஒரு ஒர்க்கு அப்படின்னா டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதில் நல்லா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், நிறைய எழுதலாம். அதனால் உண்மையானே பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கே ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒன்றும் போகணும், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னா தாராளமாக உட்காந்து எக்ஸாம் வந்து எழுதுங்க, வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: புத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:44 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த காலாண்டு தேர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி திங்கக்கிழமை நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன தேர்வுகள் நடக்குது அப்படின்னே மறந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எழுதக்கூடிய தேர்வுகளை வந்து நல்லபடியாக அந்த எழுதிட்டு வாங்க. சிறப்பாக வந்து நல்ல போன வாரம் வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்கள், நிறைய லீவ், நிறைய விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதம் புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதத்தில் பெரிய அளவுக்கு ஒன்றும் வந்து பெருசாக இருக்காது. புரட்டாசி மாதம் வந்து ஆரம்பித்ததுன்னு தான் சொன்னாங்க. நிறைய இந்த மீன்களுக்கான காய்கறி, அந்த கறிகளுக்கான ரேட் வந்து கூடிச்சு. எல்லாரும் காய்கறி தான் இந்த மாதம் வந்து அதிகமாக வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கறிக்கடையில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் நிறைய கறிக்கு டிமாண்டே இருக்காது, வாரில் நிறைய வந்துருக்கும், சப்ளை நிறைய வந்து கிடைக்கும், விலையும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம், இந்த மாதம் யார் யார் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்களோ அவங்க யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் காய்கறிகளோட விலைகள் வந்து கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி சில பல மாற்றங்கள் அங்கங்கே வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்து இந்த புரட்டாசி மாதத்திற்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தோட நினைச்சிருங்க, இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1,23,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்ல உள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருளை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருளை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசியுள்ள திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து திரு டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் திரு டிரம்பின் இந்த கருத்துகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பேச்சுகளை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும்.

0: போட்டியின் ஐந்தாவது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் திங்கட்கிழமை தின நல்வாழ்த்துக்கள். மக்களே, சிறப்பாக இருப்பீன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சிறப்பாக இருக்கேன். வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிப்பதை விட நல்ல நினைவுகளையும் நம்ம வந்து சம்பாதிக்கணும். காசும் தேவைதான், அதே நேரத்தில் நல்ல நினைவுகளும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். அக்கா, உங்களோட தமிழரசு சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
4: சிறப்பு.
5: 47வது கல்யாணம் நாள்.
4: சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
5: வீட்டுக்காரர் பேர் ராஜ்யம் பேர் தமிழர். நீங்க அண்ணன் ஸ்தானத்துல இருந்து என்ன பாட்டு போட்டாலும் ஓகே.
4: கண்டிப்பா ஒரு அழகான பாடல் கொடுக்கலாம் சகோதரி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. அக்கா மடத்திலிருந்து சகோதரி தமிழரசி, அவங்க தான் அவங்க கல்யாண நாள், 47வது கல்யாண நாள் தின நல்வாழ்த்துக்களை கொடுத்துட்டு அவங்களுக்காண்டி ஒரு அழகான பாட்டு, கொடியில் 2 மலர் உண்டு அப்படின்னு ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாம். இதே பாட்டை வந்து ராமநாதபுரத்திலிருந்து மும்தாஜ் அவங்களும் கேட்டிருக்காங்க. அவங்க அக்கா தங்கை அண்ணன் தம்பிகளுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹசிபா பாத்திமா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மதர்சா அவங்க சொல்லியிருக்காங்க. ஹசிபா பாத்திமா அவங்களுக்கு, ஹாசிகா பாத்திமாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, ஏனென்றால் உன் பிறந்தநாள் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் வருது, 2 பாடல்களும் வருது. தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வாருங்கள். வாழ்த்துக்களை சொல்லுங்கள், பாடலை கேளுங்க, கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்தி 60 வயசு ஆச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊரு மூக்கூர். அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்க அண்ணன் நாங்க மூணு பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்க அம்மா பொழைப்பாங்க. ஒரு அண்ணனும் நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கச்சுல அங்கே ஒரு முடியாது இடம் இல்லை. நான் பாமனுக்குள்ள வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு. 7 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. மடிமால் முடிப்போம், லாஞ்சி மால் முடிப்போம், வள்ளத்து மால் முடிப்போம், மறு தாட்டு மால் உருவி உருவி சுற்றி சுற்றி முடிப்போமே அதெல்லாம் முடிப்போம். காட்டுக்கு விறகு போவோம். இப்போ உள்ளவது அசையாமல் திங்காக காட்டுக்கு விறகு போவோம், கிணத்துக்கு தண்ணிக்கு போவோம். ஃபாரஸ்ட் காடு எங்கே இருக்குது? அவ்வளோ தொலைவில் அக்காம்பரத்து தாண்டி போவோமே, குந்துகளை தாண்டி அதுக்கு போய் விறகு போவோம். எல்லா மீனும் கருவா, எல்லா கருவாடும் உணர்த்துவேன், எல்லா மீனும் உணர்த்துவேன். ஆமாம், இவ்வளோ கொண்டு வந்தால் நான் போடுற மீன் புழுவும் வைக்காது, அதில் வந்து அசிங்கமாகவும் தெரியாது. கொண்டுகிட்டு போய் விற்றுட்டு வருவேன். என் குழந்தை மண்டாட்டிலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு கொட்டேன்னா புழு திரும்பி அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு 8 நாள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது. கை பக்குவம் தான். இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்னும் கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கியா கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகுது கருவாட்டு. என் கைத்திறமையில் காசு நாங்கள் பழச்சிக்கிறோம், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். நீங்களே சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல, எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்கச்சி ஆட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம். இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிடுவோம். இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்னைக்கு பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்திலிருந்து நம்ம ராபர்ட்டனை தெரிவிச்சுட்டு வாட்ஸ்அப் படத்திலிருந்து ஒரு லகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமேஸ்வரம் ஜெய்கணேஷ் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க நண்பர் ஆரோக்கிய பெவிட்டோ எப்சிபா இவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஜெய்கணேஷ் அவங்க சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை இருவருக்கும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அன்னைக்கிளி இசையமைப்பாளர் நமது இன்னிசை சக்கரவர்த்தி இளையராஜா அவங்க வந்து ஒரு அழகான பாடல் ஒன்று போட்டிருக்காங்க புதுசாக, அந்த பாடலை கேட்போம். அடுத்து தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடியன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு உலக அமைதி தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அமைதி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு இதாக போய்கிட்டு இருக்கும்போது அதை உட்காந்து நம்ம பேசி தீர்த்துட்டோம்னாவே எந்த பிரச்சனைக்குமே வந்து ஒரு விடிவு கிடச்சிடும். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து நம்ம உட்காந்து பேசி தீர்த்துட்டோம்னா உண்மையிலேயே எல்லாருமே அமைதியாக இருப்போம், இன்னமும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க சூரங்கோட்டையிலிருந்து பழனி மாணிக்கம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடல் ஓசைக்கு அறிவிப்பாளர்களுக்கு சொல்லிட்டு, அவன் பித்தனா அந்த படத்துல இருந்து இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல், டிஎம் சௌந்தரராஜன் சுசீலாம்மா வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து அனிதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, சகலகலா வல்லவன் அந்த படத்துல இருந்து அம்மன் கோயில் கிழக்காலே அன்னை வயல் மேற்காலே அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பதிகா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடல் ஓசைக்கு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நல்லவனுக்கு நல்லவன் அந்த படத்துல இருந்து வச்சுக்கவா ஒன்னா மட்டும் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, யார், எங்க இருந்து உங்க பேரு?
4: உங்க ஃப்ரெண்ட் உச்சிப்புள்ள இருந்து ஜாகிர் ஹுசேன் தான் பேசுறேன்.
3: பழைய அறிவிப்பா, பழைய நேர்களில் ஒருவர் ஜாகிர் ஹுசேன் அண்ணா. வணக்கம் அண்ணா.
4: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கம் அண்ணா.
4: தேங்க்யூ. நான் ஒரு சிறப்ப பாடல் கேட்கலான் கேட்கலாமா?
3: கண்டிப்பா கேளுங்க.
4: சரி, படம் வந்து நான் பாடும் பாடல் படத்துல இருந்து சீர்கொண்டுவா வெண் மேகமே அந்த சாங் கேட்கலாம் சார்.
3: மலேசியா வாசவன் சார்ல ஒரு ஜானகி அம்மா வாய்ஸ் நினைக்கிறேன், ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி, கண்டிப்பா கொடுத்துடலாம், கேட்டு மகிழ்ந்துருங்கள்.
4: நன்றி சார்.
3: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உச்சப்பிலி இருமேனியில இருந்து ஜாகிர் ஹுசேன் அண்ணா தான் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மக்களே. இன்னைக்கு வந்து கடையில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு. அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் பேச போறது நான் உங்க அமல் ஜெனிஃபர். எல்லாருக்குமே லீவ் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு, உங்களுக்கு நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலேயே எல்லாருக்கும் திங்கக்கிழமை அழகான வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நன்றின்னு சொல்றது ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய உணர்வு இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணினாலே ரொம்ப நன்றின்னு சொல்லிடுவோம். சில நேரம் அந்த உதவி சின்னதா இருக்கலாம், ஆனா அந்த உதவி கிடைச்ச நேரம் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரமா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் உதவி எவ்வளவு பெருசு சின்னதுங்கிறது முக்கியம் இல்லை, அதை யார் எந்த நேரத்துல எந்த மனசோட செஞ்சாங்கன்னு தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி செஞ்சவங்க எவ்வளவு பேர்னு ஒரு கணக்கு இருக்காது. நம்ம கஷ்டப்பட்ட கூட நம்மளை விட அதிகமா கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. நாம சோர்ந்து போயிருக்கும் போது விடாத, நீ கண்டிப்பா பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை திரும்பவும் எழுப்பி இருப்பாங்க. அவங்க சில பேர் நமக்காக பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க சரியான நேரத்துல நம்ம பக்கத்துல நின்று இருப்பாங்க. உண்மையிலேயே அதுதான் பெரிய உதவி. நம்ம வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். வீட்டுல நமக்காக அம்மா செய்யற விஷயம், அப்பா நமக்காக ஓடி ஓடி உழைக்கிறது, நண்பர்கள் நமக்காக நேரம் ஒதுக்குறது, ஆசிரியர்கள் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் தினமும் நடக்கிறதால அதோட மதிப்பு நமக்கு உடனே தெரியாது. ஆனா ஒரு நாள் அந்த விஷயம் இல்லாம போகும்போது தான் அட இதெல்லாம் நமக்காக நடந்துகிட்டே இருந்துச்சேன்னு நமக்கு புரியும். சில பேருக்கு நாம நேர்ல நன்றி சொல்லியிருக்கலாம், ஆனா சில பேருக்கு நாம நன்றி சொல்லவே மறந்துடலாம். இன்னும் சில பேர்கிட்ட நன்றி சொல்லணும்னு நினைச்சிருப்போம், ஆனா அப்புறம் சொல்லலாம்னு விட்டுருப்போம். அந்த அப்புறம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நமக்காக நல்லது செஞ்சவங்க இருக்கும் போதே அதை மனசார சொல்லிடணும். நீங்க எனக்காக இதை செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துற இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு நாம நினைக்கிறத விட ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கை முழுக்க நாம யாருக்காவது கடமைப்பட்டு தான் இருக்கோம். நம்ம வளர்த்தவங்களுக்கு, நம்மளை வழிநடத்தினவங்களுக்கு, நம்மளை நம்பினவங்களுக்கு, நாம விழுந்தப்போ தூக்கி விட்டவங்களுக்கு, நாம சந்தோஷமா இருக்கும்போது நம்மளோட சேர்ந்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு, இப்படி எத்தனையோ பேருக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு இடம் இருக்கு. அவங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நன்றின்னு சொல்றது எவ்வளவு அழகான விஷயம் அப்படின்னு நமக்கே புரியும். இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது இன்னைக்கு செப்டம்பர் 21 நன்றி உணர்வு தினம். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு செஞ்ச உதவி காலம் முழுக்க நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்களா, வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா சகாயம் ஏரியக்கா களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க எங்க இருந்து பேசுறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. இப்ப உங்களோட வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு பண்ண ஒரு உதவி, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், என்னோட வாழ்நாள் வரைக்கும் ஒரு நன்றி உணர்வோட ஒரு நன்றி கடமை உங்களுக்கு எப்பவுமே பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? என்ன விஷயம்? அம்மாக்கா, அம்மாக்கு ஒரு நன்றி கடமை இருக்கா?
4: எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேலைப்பட்டு அழுகிறதால எங்க அம்மா தான் தராங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்ல முடியும் சொல்லக்கூடாது
3: கேள்விப்பட்டது.
4: மறக்க முடியாது. வேலைக்கு போக பார்த்துட்டு மார்க்கெட் எடுத்து என் தம்பிட்டு அந்த காசு பண்ணி கொடுத்துட்டு அதுல மிச்ச காசு எடுத்து வச்சு என் பிள்ளைங்க திருட்டு
5: கொடுத்துட்டேன்.
4: ஆமா நல்ல பாசம் இருப்பாங்க. சாப்பிட்டவங்களா தூங்கினவங்களா ஆட்டி குடிச்சவங்களான்னு சொல்லிட்டு நாலு நேரம் முன்னே இருந்து கேட்பாங்க. எங்களுக்கு அவங்களும் தூங்க இடையில இருக்கும், அதுல கூட அவங்க நைட்டாலும் வருவாங்க. என்ன சாப்பிட்டாங்களாமா, சாப்பாடு கொடுத்துட்டியா, போற ஆக்கலையா, சூடா இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காது. எப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு நேரம் போகிறது என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, சேட்டை பண்றாங்க, சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு
3: நல்ல ஒரு அம்மா ஒரு மகளாவே இருந்திருக்கீங்க. அவங்களும் உங்க மேல பாசம் இருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கு. சூப்பரா இருக்கு, உங்க கதையை கேட்கும் தான் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க, உங்க அம்மாக்கா ஏதாச்சும் பாட்டு
4: இப்ப முக்கியமா கருப்பூர பொம்மை,
3: கருப்பூர பொம்மை உண்டு அந்த பாடலை கொடுத்தலாம். நன்றி.
2: கண்டிப்பாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் முதல் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லணும். அதுவும் பெண் குழந்தைகள் பெண்கள் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். நம்ம வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக தேடுறதை விட நம்ம வீட்டில் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம மனசு தவியா தவிக்குது, துடியா துடிக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம முதல்ல நம்ம தேடுறது நம்ம அம்மா தான். நம்ம அம்மாட்ட தான் எல்லா விஷயங்களையுமே சொல்லுவோம். அவங்களுமே சில நேரம் நம்ம மூஞ்சியை பார்த்து முகத்தை பார்த்தே கேட்டுருவாங்க, என்னம்மா உன் முகம் வாடி இருக்கு, என்ன பிரச்சனை, அம்மாட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் குழந்தைகளா வாலண்டியரா போய் அவங்க விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதனால நம்ம முதல்ல ஒரு நன்றியுணர்வோட ஒரு நன்றியோட ஒரு விசுவாசத்தோட ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நன்றிங்கிற வார்த்தை முத முதல்ல நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிட்டு சகாய மேரியக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்னபாளம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்க மாமா, எங்க மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவுல இருந்து வரும்போது காத்து பாய்பட்டு ஓடி வந்தோம். சாயநாடு வரும்போது காத்து கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ள போய் மர ரிட்டர்ன் திரும்பி வர எங்களாம் முடியல. அவட மாமா கொஞ்சம் பெரியாளா இருந்தாப்புல, நாங்க எல்லாம் சின்ன பயிலு. அவ பிடிச்சி மறுபடியும் சுக்கான திருப்பவும் பத்த நேரம் நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலேயே நான் நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகல்ல வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்ட ஐஸ் கான்ல அவட வந்தது. திருப்பிட்டு வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு. ஏற்ற இதோட இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுகிற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் வீரபாண்டி, அவளும் வந்திருந்தாப்புல. அதை அவனை பார்க்குறதா என்னையை பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை பத்தங்கனை தாண்டிருச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா தூக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவை பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்ன சின்ன பசங்க தான் அப்போ. அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவளை தூக்கிட்டு வந்தான் மாமா. அந்த இடத்துலையும் அதை யோசிக்கல. எல்லாருமே அலையுமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தாங்க. கொஞ்சம் ஏதோ குழைச்சது மறுபடையோன்னு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் பயத்தில் கை காலெல்லாம் ஆடுது. இங்கே வந்து இருந்தேன். எல்லாரும் ஆளுக்குலாம் வந்துட்டாள். அந்த அவ்வளோ காப்பாற்று.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:18 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமர நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு செப்டம்பர் 21 நன்றி உணர்வு தினம். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை நீங்க பிஸியா இருக்கீங்க, கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
4: ஹலோ வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
5: என்னோட பேர் கிறிஸ்டோபர்.
4: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இப்ப உங்களோட வாழ்க்கையில நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து யாரோட உதவியாவது தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு, மறைமுகமாகவோ நேரடியாவோ. இந்த ஒரு சூழல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நான் இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்காக சொல்லுவீங்க? நன்றி உணர்வோட இருக்கீங்க?
5: நான் நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்கூல் டீச்சர்.
4: ஓகே.
5: அவங்க பேரு மிஸ்ஸஸ் ஜான்ஸ் மணிமேகலை.
4: சரி.
5: எப்படி சொல்லணும், நான் வந்து இங்க பக்கத்துல செயின்ட் ஜான்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன்.
4: ஓகேனா.
5: 10th drop out இல்ல, முடிச்சு எக்ஸாம் முடிச்சு 11th 12th கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையில.
4: ஓகேனா.
5: 11th 12th படிச்சிருக்கேன். இப்போ நான் MABED வரைக்கும் இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் காரணம்.
4: கண்டிப்பா அந்த மேம்க்கு தான் சொல்லுங்க. நீங்க நேரடியா சொல்லிருக்கீங்களா?
5: நான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாமே. அவங்களை பத்தி எல்லா இடத்துலயும் பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க இதுவரைக்கும் நான் அவங்களுக்குன்னு ஒண்ணுமே செஞ்சதே இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு டிசிப்ளினா இருக்கேன். மத்தவங்க அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல, என்னோட லைஃப் வந்து மாறுறதுக்கு எஜுகேஷன் காரணம். அந்த எஜுகேஷன் கொடுத்தது அவங்கதான் அப்படின்னு பண்ணி சொல்றேன்.
4: சரி சரி. நீங்க உங்களை யாராவது சொல்லிருக்காங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்களோ யாராவது, உன்னால நான் இப்படி இந்த நிலைமையில இருக்கேன், உன்னாலதான் நான் படிச்சேன், நீ எனக்கு இந்த நேரத்துல இந்த ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது சொல்லிருக்காங்களா?
5: யாராவதுன்னா ஏதோ மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம்ல. அது மாதிரி அவங்க இப்ப நான் 12th படிக்கிறேன் அப்படின்னா நான் நீங்க தான் காரணம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் முடிக்காம டிராப் அவுட் ஆகாம கண்டினியூ பண்ணி ஸ்கூல் முடிக்க வைக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம்
4: கண்டிப்பான
5: அவங்களை கவுன்சிலிங் பண்றது மூலமா சப்போர்ட் பண்ண முடியுது.
4: கண்டிப்பா
5: தேங்க்யூ. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஸ்கூல் டீச்சர் தான், ஜான்சி மணிமேகலை.
4: சரி, இன்னொரு அட்டை வேணாலும் பேர் சொல்லுங்க. ஜான்சி மணிமேகலை இன்னும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்களா?
5: ஸ்டில் ஷீ இஸ் வர்க்கிங் இன் செயின்ட் ஆன்ஸ்.
4: ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: வாகை சூட படத்துல இருந்து எந்த பாட்டுனாலும் ஓகே தான்.
4: தந்துடலண்ணா. தேங்க்யூண்ணா.
5: ஓகே தேங்க்யூ.
4: ஆ, புயல் காப்பகத்திலேருந்து கிறிஸ்டோஃபர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கும் நம்ம அடுத்ததாக நம்ம அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் சொல்லணும். நம்ம ஸ்கூல்லையே மேபி டல்லாக இருந்திருக்கலாம், படிக்காத ஸ்டூடெண்டாக கூட இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு வச்சு மோட்டிவேஷன் பண்ணி உன்னாலேயும் முடியும், இந்த விஷயங்கள் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஊக்குவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தருணங்களை வந்து அந்த நேரத்தில் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டு சரி நம்மளாலையும் முடியும், நம்மளுக்காக இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பேர் நல்ல நிலமையில் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டீச்சர்ஸையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு. நன்றி உணர்வுனா என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை மனசார சந்தோஷப்படுத்துறது, அதுக்காக பின்னாடி இருக்கிறவங்களை நினச்சி பார்க்கறது தான். அடுத்ததாக இன்னொரு நேர்மே வந்துட்டாங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு நேர்மே வந்துட்டாங்க, என்ன எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்ப்பா,
4: சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து லோகநாதன் பேசுறேன்ப்பா.
4: நல்லா இருக்கீங்களா?
6: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் லீவ்லாம் எப்படி போச்சு? நன்றி உணர்வோட இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்
6: அப்படின்னா
4: நீங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க இன்ன வரைக்கும்?
6: சப்போர்ட்டிவா இருக்காங்க. எங்களுக்கு மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான்க்கா.
4: ஓகேண்ணா.
6: அவங்க பக்கம் எல்லாருமே இந்த பையன் தெரியல வேண்டாம், நம்ம வேற வசதியான பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி அவ்வளவோ பேசி
4: பாத்தீங்க.
6: இல்ல எனக்கு இவருதான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம். இப்ப வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவரை ஏன் கல்யாணம் பண்ணணும் நினைக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்க்கா.
4: நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க.
6: நல்லா பாத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எல்லா நேரமும் கூட இருக்கிறவங்க பெற்றவங்கிறது ஃபர்ஸ்ட், அது அம்மா அப்பா, அது வந்து ரத்த பாத்தோம்ப்பா. எதுவுமே சம்மந்தமே இல்லாம வந்து நமக்காக நம்ம கூட இருந்து நம்மளுக்கு தோல் கொடுத்து நமக்கு எல்லாமே மோட்டிவேஷனா இருக்கும் போதே அந்த மனைவிக்குதான் நன்றி சொல்லணும்க்கா. பெற்றவங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஹை லெவல்
4: வகையில. ஆமா,
6: அது வேறங்க. ஆனா இவங்க வந்து எந்த சம்மந்தமே இல்லாம நம்ம கூட வந்து பெற்றவங்களுடைய இன்சிலையே மாத்தி நம்ம இன்சில போட்டு நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு அழுதுகைங்கிறத விட நம்மளுடைய உயிராகவே இருக்கிறாங்க,
4: நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்கல்ல.
6: அடையாளத்தை கண்டிப்பா கண்டிப்பாங்க. இத ஒரு சொந்த பந்தங்களுக்கு உள்ள போனாலுமே வந்து மைதிலி அப்படின்னாதான் மரியாதைங்க. கணவன் மனைவியா போனதான் மரியாதை, தனியா போனா போனா அந்த மரியாதை மரியாதை கிடைக்காது. அதனால இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மனைவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி உணர்வோட இருக்கேன்.
4: சரி, உங்களை யாராவது சொல்லிருக்காங்களா, நீ இந்த நேரத்துல இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு வந்து நீ இப்படி ஹெல்ப் பண்ண, அதனாலதான் நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது காதுபட சொல்லிருக்காங்களா, இல்ல நேரடியாவே சொல்லிருக்காங்களா?
6: வேற வந்து மற்றபடி பெருசா நான் வந்து 11வதுலயும் நின்னுட்டேன்க்கா, ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல பெருசா. அதனால மற்றவங்க யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்கக்கா, என் மனைவியே என்ன சொல்லுவாங்கக்கா.
4: அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: அதுவே ரொம்ப, ஆமா அதுவே ரொம்ப சந்தோஷம்.
4: சரி, இந்த விஷயத்தையே நாலு பேர் பார்த்து உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லுவாங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க. எங்க நேற்று கூட எங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு பிரச்சனைங்கப்பா, 19 வயசுல முதல்ல கிட்டப்பா நீங்க வாங்கன்னு எங்களைதான் கூப்பிட்டாங்க. அதனால எல்லாமே
4: எல்லாத்துக்குமே உங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. சரி, இந்த பிரச்சனைக்காக நம்மள கூப்பிடறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கோம் அப்படின்னு,
6: கரெக்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு அவரு அவங்க எங்க பொண்ணே சொன்னாங்க. எங்க வீட்டுக்கார ஆறு சொல்லியுமே கேட்கல கிட்டப்பா, நீங்க சொல்லி கேட்டிருக்காரு பாக்கலாம் அப்படிங்கும்போது அது எல்லாமே மனைவியால வந்த மரியாதைன்னு தான் எனக்கு தோணுது.
4: கண்டிப்பா நன்றி அண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த சாங் போட்டு
4: கண்டிப்பா தந்துடலாம்னா. தேங்க்யூ அண்ணா,
6: ரொம்ப நன்றி.
4: பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் நன்றி சொல்லணும் நம்மளோட வாழ்க்கை துணைக்கு நன்றி சொல்லாங்க. கண்டிப்பா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல யார் நம்ம கூட நிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட வாழ்க்கை துணை தான் கண்டிப்பா துணை அனுப்பாங்க. உங்களால இந்த இந்த நேரத்துல கஷ்டப்படுற நேரத்துல ஒரு பணம் பெறட்டுறதா இருக்கட்டும், இல்ல பணம் வெளியே எதுக்கு நம்ம பெறட்டும், நம்மள்டே இந்த மாதிரி நகநட்டுகள்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை துணையை தான் சொல்லலாம். இன்னுமே பாருங்களேன், ஒரு சில பேர்லாம் ஒரு சில மனைவிமார்கள்லாம் இருப்பாங்க, என்னத்தை போட்டுக்கிட்டு விடுங்க, அடுத்தது பார்த்துக்கலாம், சும்மா காசு போட்டு நம்ம நட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு நேரம் கொஞ்ச நாள் நம்ம கூலிக்கு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு ஒரு சில விஷயங்களை கண்டினியூ பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் சப்போர்ட்டிவாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படினாலும் நன்றி உணர்வோட ஒருத்தவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கணும். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32 நான் நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்ம காலம் முழுக்க ஒரு ஆளுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க, எந்த மாதிரி சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நன்றி உணர்வுனா என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களுக்காக மனசார சந்தோஷப்படுறதும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை நினைச்சு மதிக்கிறதும் தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மட்டும் இந்த வாழ்க்கையை வாழலைங்கிறது புரியும். நம்ம காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவு பேரோட உதவி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு தட்டு சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடு அப்படியே மாயமா வந்து விழலை. ஒரு விவசாயி வயல்ல நிக்கணும், வெயில்ல கஷ்டப்பட்டு விதை போட்டிருப்பாங்க, அதை வளர்த்துருப்பாங்க, அறுவடை பண்ணிருப்பாங்க, அப்புறம் அதை வண்டியில ஏத்தி சந்தைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க, கடைக்காரர் அதை வித்திருப்பாங்க, வீட்டுல யாரோ அதை வாங்கி சமைச்சிருப்பாங்க. இவ்வளவு பேரோட உழைப்புக்கு பிறகுதான் அந்த ஒரு தட்டு சாப்பாடு நம்ம கைக்கு வந்திருக்கு. சில நேரம் நாம சொல்லாம நாம சொல்லலாம், நான் தான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்ல அப்படின்னு. ஆனா அந்த விவசாயி விதை போடலைனா, யார் அதை கொண்டு வரலைனா, கடையில விற்கலைனா, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் அந்த சாப்பாடு நம்ம கைக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லையா? அதனாலதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரோ ஒருத்தரோட உழைப்பு பின்னாடி இருக்கு. அதனால தினமும் ஒரு நிமிஷமாவது எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்க காரணம் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா போதும். நன்றி உணர்வை தனியாக வளர்த்துக்கணும்னு தேவையே இருக்காது. நம்ம அன்னைக்கு நினைச்சாலே போதும், தானாகவே மனசுக்குள்ளே வந்துடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மற்றவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் மதிக்க கற்றுக்கிட்டோம்னா

0: அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தானாவே வந்துடும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா ராமராஜ் அவர்கள் களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து கருத்துக்கள் தராங்க அப்படின்னு
1: கேட்கணும். வணக்கம், என் பேர் ராமராஜ், பாமன் குடும்ப சார்பில் இட்லி கடை வச்சிருக்கேன். ஆனா உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் ஒருத்தவங்க பண்ண உதவி, அந்த பண்ண உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், என் வாழ்நாள் முழுக்க ஒரு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க, என்ன உதவியை சொல்லுவீங்க?
2: என் வாழ்நாள் உதவிங்கன்னா உண்மையில ஒருத்தர் இருக்காங்க, ஆனா இப்ப இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா வந்து மதுரை பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து சோழமன் பக்கத்துல ராமராஜபுரத்துல கடை வச்சிருந்தோம். அவங்க தொழில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த 1990 வந்து கடை வச்சிருந்துட்டு இங்க நஷ்டமாகி வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். சொன்ன ஊர் வந்து சாயடி பக்கத்துல, அங்க வந்து ஊர்ல வந்து அப்பா வந்து ஓட்டல் தொழில் வச்சதுனால வேற எந்த வேலையும் பார்க்க தெரியாது. கடைசிட்டுக்கு மண் வெற்று கூட போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம இப்போ காமன்ல குளிர்ஸ்டாக கவிதா ஹோட்டல் இருக்கா, இப்போ அந்த காலத்துல வந்து அவர் கொஞ்சம் கடன் சொல்லாம நான் ஊருக்கு போறேன் இந்த கடையை பார்த்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த கடையை எனக்கு போறேன். ஒரு 6 மாசம் 8 மாசத்துல திருப்பி வந்து அந்த கடையை வாங்கிட்டாரு, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. இப்போ அந்த டயத்துல நாங்க என்ன செய்யணும் தெரியாம முடிச்சிருக்க டயத்துல இப்ப நான் கடை வச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல உள்ள மீனா பாட்டி மருத்துவர் இருந்தாங்க, மீனா பாட்டின்னு சொல்லிட்டு அவர் உள்ள குடியிருந்தாங்க. அந்த காமன் அவர் இருக்கும்போது பக்கத்துல வீடு இருந்துச்சு, இப்ப நாங்க குடியிருக்க வீடு தான், குடியிருக்க வீடு ரொம்ப நாளா இருக்கும். அந்த வீட்டை வந்து வாடகைக்கு மாதிரி கொடுத்தாங்க, அந்த வீட்டை கொடுத்தாங்க. அந்த வீட்டுல தங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு தள்ளு வண்டியில என் அப்பா கடை போட்டாங்க. கடை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்துல இப்ப கடை வச்சிருக்கீங்களா, இப்ப வச்சிருக்கிற கடைய ஒரு பாய் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த பாய் வந்து உடம்பு முடியாம இருக்கவும் அந்த பாட்டியோட பேசி இந்த கடையை நம்மளுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கடையை வந்து நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அடைக்கல கொடுத்து அந்த மீனா பாட்டி இருக்காங்கல்ல, மீனா பாட்டி வந்து நம்ம நன்றி கடை தான் இருக்கணும். கடையில இறந்தாங்க, இறப்பு வரைக்கும் எல்லாம் நம்ம கூட இருந்து என்னால முடிஞ்ச உதவியும் பண்ணணும், அவரும் நம்மளுக்கு உதவி பண்ணாங்க, அவரும் மறக்க முடியாது.
3: உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்னன்னா எப்பவுமே அது மறக்காது. நம்மளுக்கு ஹோட்டல் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த மீனா பாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: நம்மளுக்கு நம்ம அம்மா பாட்டை போடுவோம்.
3: நன்றி
1: நன்றி.
0: கண்டிப்பாங்க, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் அனுப்பின தூதுவர் மாதிரி இந்த மீனா பாட்டி மாதிரி எத்தனையோ மீனா பாட்டிகள் வருவாங்க இந்த நமக்கு ஹெல்ப் பண்றது. அது அவங்களுக்கு வாழையடி வாழையா நம்ம அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்படியே ஒரு விஷயங்கள் நமக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணனால இன்னொருத்தவங்களுக்கு பண்றத அவங்க பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தவறும் போது அவங்க அந்த சூழல்ல ஒரு மகனா இருந்து அந்த பாட்டிக்கு தன்னோட தாயா நினைச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்களோ ரொம்பவே சந்தோஷமா வந்து ராமராஜ் அண்ணா பண்ணிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கக்கா, இப்ப நீங்க வாழ்க்கை முழுக்க ஒரு ஆளுக்கு நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்க இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க அதனாலதான் நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாருக்கு அந்த நன்றி உணர்வை சொல்லுவீங்க?
4: ஒரு எங்க வாழ்க்கையில ஒரு 63 வயசா இருந்து எனக்கு
0: சொல்லுங்கக்கா.
4: ஆனா ஒரு 2 இயரை என்னால மறக்கவே முடியாது.
0: சொல்லுங்க யார் அது?
4: 97ல ஒரு நேரம் எனக்கு போட்டு அடிவெட்டு தாந்துச்சு.
0: ஓகேக்கா.
4: அவர் தம்பியும் ஒரு அக்காவும் காணாம போயிட்டாங்க.
0: ஓகேக்கா.
4: அந்த ஏக்கத்திலேயே நான் சமைக்காம வீட்டுல படுத்து கிடந்தேன்.
0: அக்கா கொஞ்சம் தூரமா வந்து பேசுறீங்களா, எக்கோ ஆகுது.
4: சரிப்பா.
0: பேசுங்க பேசுங்க.
4: சாக்கியாவும் கிடக்க பிள்ளைய மூணுமே பசங்க சாப்பாடு குடுக்கலவர்களுக்கு. அந்த 7வது நாள் ஒரு பையன் சேஸ் அவங்க பேரு இருக்காங்க, தெருவுலதான் இருக்காங்க.
0: சரிக்கா.
4: அவங்க கணவன் மனைவிக்கு ஒரு அரவளை கரிசி வச்சிருந்திருப்பாங்க, அவ்வளவு சோறு. அத தூய் குழந்தை எனக்கு வச்சுட்டு போயிட்டா சாப்பிடுங்க 2 ஏரம் வந்து.
0: சரி.
4: இன்னொரு ஆள் அவரு பேரு செல்வராசு, செக்வாடியில இருக்காங்க. மூணு பசங்களே அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. அது என்னால வந்து நான் எவ்வளவு அவன் என்னால மறக்கவே முடியாது. நான் எவ்வளவோ பேருக்கு உதவி நான் செஞ்சாலே நான் என்ன உதவி செய்ய, இந்த 7 பெண்களுக்கு உதவி செய்ய, இந்த கல்யாணம் முடிக்கும் போது சீரோ கட்டிலு கையில காசு 20 ரூபா 50 ரூபா, இந்த போன வாரம் கூட ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு 10 ரூபா கையில கொடுத்து அதை
0: எடுத்துக்கலாம்.
4: எதுவுமே செய்ய மாட்டேன்.
0: இப்ப நீங்க சொல்றது
4: என்ன முடியுமோ 50 ரூபா 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். திருமணமான பெண்களுக்கு மட்டும் குடும்பம் இல்லாத பெண்களுக்கு.
0: உண்மைக்குமே நீங்க சொல்றது
4: எனக்கு ரொம்ப பிடிச்சேன்.
0: நீங்க சொல்றதை கேட்டு இன்னுமே சில பேரு நீங்க இப்ப ஒரு விஷயம் சொல்றீங்க.

0: ஒரு பையன் ஆள் அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு நாலு பொண்ணு இப்படிப்பட்டவங்களுக்கு லட்சக்கணக்கு அந்த இதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு ஆனா இந்த ரெண்டு பேர் செஞ்ச உதவி என் கணவர் இன்னும்
1: கூட்டிட்டு போய் சாப்பாடு ஒரு நூத்தம்பது ரூபாய் பணம் காசு கையில இருந்தாலும் உணவு எனக்கு கொடுக்க தம்பிங்க அக்கா மகன்
0: மூணு பேரும் அங்க அங்க அம்பிடுகிட்டா மூணு பேரும் இலங்கையில அம்பிடுகிட்டா ரெண்டு பேரும் காணாம போயிட்டா இன்னும் கண்டுபிடிக்க முடியல.
2: ஓகேக்கா,
0: அதனால அது மறக்க முடியாது. உண்மையிலே இன்னைக்கு எனக்கு 47வது கல்யாணம் நாள், என் கணவருக்கு பிடிச்ச வாட்டு
2: சொல்லுங்க.
0: பணம் படைத்தவன்ல கண் போன போக்கீழே எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். செடிப்பறைக்கு ரொம்ப வணக்கம். அந்த நாளை
2: உண்மைக்குமே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் அதிகமா உள்ள வீடு இல்ல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு ஒரு திருமண டயத்துல வந்து அவங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு உதவி பண்றாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணிருக்காங்க, அந்த செல்வராஜனா அவங்களுக்கு ரொம்பவே நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராமராஜன் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:51 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க, எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றி உணர்வு. செப்டம்பர் 21 உலக நன்றி உணர்வு தினமா கொண்டாடப்படுது. இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நன்றி உணர்வோட இருக்கிறதால நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு கஷ்டமான நேரத்துல பண உதவி செஞ்சவங்க, உடம்பு சரியில்லாதப்போ உதவி செஞ்சவங்க, நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நம்மளை காப்பாத்தினவங்கன்னு இவங்க மட்டும் நாம நன்றி சொல்ல வேண்டியவங்க இல்ல. நாம தினமும் பாக்குற அலுவலக உதவியாளர்கள் இருந்து அலுவலக மேலாளர்கள் வர, நம்ம கூட வேலை செய்யற சக பணியாளர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நமக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்க தான். அதே மாதிரி பஸ்லயோ வேற பொது போக்குவரத்துலயோ போகும்போது நம்மளை பத்திரமா கொண்டு போற டிரைவர்களும் நடத்துனர்களும் நம்ம வீட்டு வேலை செய்யறவங்க இவங்களும் நாம நன்றி சொல்ல வேண்டியவர்கள் தான். நம்ம மேல அன்பு காட்டி நம்ம மனச நிறைக்கிற குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் இவங்களையும் நாம மறந்துடக்கூடாது. இப்படி நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததா களத்துல இருந்து இன்பா அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லணும்.
4: பேர் வந்து இன்பா, நான் வந்து தமிழ்நாட்டு.
3: ஆனா உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க பண்ண ஒரு உதவி, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே நான் நன்றிகளோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க யார் பண்ண உதவியே சொல்லிடுவாங்க?
4: இது ரொம்ப இதுமா இல்லை, நான் வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறப்ப வந்துட்டு தொழிலே இல்லாம எங்களுக்கு வந்து எங்க அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாப்புல
3: கூட பண்ணல.
4: ஆமா, எங்க அண்ணன் வந்து கூட பண்ண வந்து ஹெல்ப் பண்ணாப்புல ஒரு கடை வச்சுக்கலாம் திக்க அப்படின்னு எல்லா உதவியும் பண்ணி எல்லாம்
2: கண்டிப்பாங்க. நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை யாரையுமே மறக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம், நம்மளோட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு உண்மைக்குமே ரொம்ப உதவி பண்ணியிருப்பாங்க. ஒரு பண உதவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் உதவியாக இருக்கட்டும், நம்ம கஷ்டமான நேரத்தில் யார்கிட்டடா போய் முழிக்கிறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு நம்ம தயங்கி நிற்கும் போது நமக்கு முதல்ல அம்மா அப்பா அவங்கள தாண்டி நண்பர்களை தாண்டி நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பிகளோ தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க நமக்கு செஞ்ச உதவியை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் பணத்தை வாங்கியிருப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு வேளை தவறி இருக்கலாம், அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கவே மறந்துடுவோம். இந்த மாதிரி இந்த இன்மானெல்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ காசு வாங்கியிருக்கேன், 3 லட்சம் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் வந்து திருப்பி கொடுக்கல, எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறதே பெரிய நன்றி உணர்வு தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இன்பான கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க, எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அடுத்ததா, கண்ணுக்கு அழகா இருக்கிற தோட்டத்து பூக்கள். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரியன், நாம சுவாசிக்க உதவுற காத்து, ஆகாயம், நெருப்பு, பூமி, இவங்களுக்கு கூட நாம நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றி உணர்வோட இருக்கிறது நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா மாத்தும். மன அழுத்தம், பதற்றம், மனசோர்வு மாதிரியான விஷயங்களை குறைச்சு நம்மளை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வைக்கும். நம்ம உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லி பாராட்டி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மேல நமக்கு இருக்கிற புரிதலும் அக்கறையும் இன்னும் அதிகமாகும். அதனால நம்ம உறவுகளும் நல்லா வலுவாகும். நன்றியுணர்வும் அக்கறையும் இன்னும் அதிகமாகும். அதனால தான் நம்ம உறவுகளும் நல்லா வலுவாகும். நன்றியுணர்வு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். நம்ம மனசை இன்னும் மென்மையாக்கும். வாழ்க்கையில கஷ்டமோ அதிர்ச்சியோ வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு மனப்பக்குவம் வரும். அதுலயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குற பழக்கம் வந்துடும். நன்றியுணர்வை வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றங்கள் வருது. இரத்த அழுத்தம் குறையலாம், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கலாம், மனநிலையும் நல்லா இருக்கலாம். நன்றியுணர்வை ஒரு பழக்கமா வளர்த்துக்கிட்டா நம்ம உணர்ச்சிகளை நாமே நல்லா புரிஞ்சுக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் கத்துக்குவோம். அதனால மற்றவங்களோட நல்ல பழகவும் அவங்கள புரிஞ்சுக்கவும் முடியும். இதனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல எண்ணமும் உருவாகும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவின அல்லது நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகாக்குன குறைஞ்சது 3 பேரையாவது நினைச்சு பாருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு நேரடியா ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு மட்டுமில்ல நம்ம மனசுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். என்னோட நேம் சோஃபியா, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க சோஃபியா, எப்படி இருக்கீங்க? சண்டே எப்படி போச்சு?
3: சண்டே சூப்பரா போச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு? நல்லா போச்சா?
2: ரொம்ப நல்லா போச்சு. சொல்லுங்க, இப்ப உங்க வாழ்க்கையில நான் ஒரு நன்றியை லாஸ்ட் வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க?
3: லாஸ்ட் வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 பேரை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹெட் மாஸ்டர் அண்ட் அவர் கரஸ்பாண்டன்ட் ஃபாதர். நான் 9th படிக்கும் போது 9th கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சு போச்சு. 9th அட்மிஷன் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகல. ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான் போனேன். அப்போ வந்து வேற ஒரு ஃபாதர், கரஸ்பாண்டன்ட் ஃபாதர், ஹெட் மாஸ்டர்னா எழுதாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க வீட்டோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஃபாதரும் ஹெட் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸாம் எழுதுப்பா, என்னனாலும் பாத்துக்கலாம் நாங்க இருப்பா
2: அப்படின்னு சொல்லி.
3: ஹெட் மாஸ்டர் பேர் வந்து சேவியர் ராஜப்பா, ஃபாதர் பேர் வந்து இருதயராஜ். இப்ப வந்து பரமக்குடி பங்கல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். வேற ஒருத்தவங்களா இருந்தா நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணிக்கோ, அதெல்லாம் வேணாம், அவனு என்ன எழுத போறா, ஒண்ணுமே கிளாஸ் ஸ்கூலுக்கே வரல, குள்ள எல்லாம் என்ன எழுத போறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாத அளவுக்கு எல்லா டீச்சர்ஸ்டையும் சொல்லி வச்சு எழுத விடுங்க, ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க. நான் ஃபெயில் ஆயிருப்பேன்னு தான் நினைச்சேன். பார்த்தா எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வருஷம்னாலும் ஸ்கூலுக்கு ஒழுங்காவா, இந்த வருஷம் 10th நல்லா படி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் சொல்லணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் எனக்காண்டி இனிப்பாங்க, என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நான் தப்பே பண்ணிருந்தாலும் எனக்காண்டி இனிப்பாங்க, அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். மூணாவது வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பல, எங்க மச்சான், எங்க மச்சானோட ஓனர் தான். இப்ப வந்து நாங்க வந்து வீடு கட்டணும், எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கு, என் கூட பிறந்தவ இருக்காங்க, எங்க வீட்டுக்காரர்களோட கூட பிறந்தவ இருக்காங்க, யாருமே எந்த ஹெல்ப்பையும் பண்ணல. ஆனா அப்ப வந்து அந்த அண்ணன் வந்து நின்னு எதுனாலும் பண்ணிக்கலாம்ப்பா, நான் எங்க வீட்டுக்காரோட சொன்னா எதனால நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அண்ணனுக்கும் நான் இந்த நேரத்துல வந்து நன்றி சொல்லணும். 3 பேருமே என் வாழ்க்கையில வந்து நான் மறக்க முடியாத ஆளு, மறக்க கூடாத ஆளு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் இத்தனை என்னை வளர்த்து எடுத்தவங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு நான்
2: எல்லாருக்கும் நேரடியாவும் சொல்லிட்டீங்களா?
3: சொல்லிட்டேன்.
2: சரி, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து பாவக்கதைகள் படத்துல இருந்து

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 82 போல 1982 நடந்த சம்பவம், சிறு மறக்க முடியாத சம்பவம். எனக்கு ஒரு 8

0: வயசு 9 வயசு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஐபி போட்டு கிடந்துச்சு. அப்போ அந்த ஐபி போட்டில் வந்து ஆள் அப்படின்னு எங்கள் அப்பா ஆள் பார்க்க ஆள் கிடைக்காமல் இருக்கவும் எங்கள் அப்பா கொஞ்சம் தண்ணி நீடிக்கலாம் கண்டு போக முடியாப்புல நான் கொஞ்சம் வீடு சுட்டியாக இருக்கலாம் என்னையே கடலுக்கு போகிறேன் கூட சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். கடலுக்கு போகும்போது எப்படின்னா அப்போ அந்த நேரங்கள் வந்து போட்டுகளில் வீஞ்சியெல்லாம் வீஞ்சியே இல்லாத நேரங்கள் நம்ம தமிழ்நாட்டிலாம் வீஞ்சியே இல்லாத நேரங்கள். அதுக்கப்புறம் தான் வீஞ்சி இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னாக்கி கம்பாவும் பின்னாடி முன்னாடி வந்து பெரிய ஆளுக்க அந்த போட்டு கம்பாத்தை வாங்கி விடுவாங்க. நான் பின்னாடி அந்த கம்பாத்தை வளைக்கணும். அவன் மொத பாடு வச்சுக்கிட்டு போயிட்டு பாடு வாங்குறான். நான் தான் புறம்ப முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஹெவியாக உள்ள ஆள் பழையத்துக்கு நான் பின்னாடி பழைய கம்பாத்தை வளைச்சி பழைய கிளப்பி பாடு வாங்கியாச்சு. பாடு வாங்கினா சரக்கு அடைச்சி போட்டிருக்கு. இன்ஜின் சவுண்டு ஒரு மாதிரி மாறுதுன்னு டிரைவர் போய் இன்ஜினை அமர்த்தி பார்ப்போம்னு இன்ஜினை அமர்த்தினாரு. அப்போ அந்த ரஸ்டனில் எப்படின்னா அந்த நாசில் மாட்டுற எட்டுக்குள்ள வந்து பரல்னு ஒன்று இருக்குங்க. அந்த பரல் வந்து உடஞ்ச உடனே இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகாது. இதை ஒரு டிரைவர் கவனிக்காமல் அமர்த்திட்டு இப்போ என்னென்னு தெரியல சவுண்டில் இன்ஜின் அடிப்போம். இன்ஜினை அடிக்க மறுபடி ஆண்டல் போட்டு தான் அடிக்க இன்ஜின் அடிக்கலை. இப்போ ஏமாவங்க 3 தான் சுற்றுவாங்க. நான் தான் அந்த இன்ஜினுக்கு வந்து கம்ப்ரஷனை போடணும். அவங்க சுற்றி அடிக்கும்போது கம்ப்ரஷனை போடணும். கம்ப்ரஷனை போடுற இன்ஜினே அடிக்க மாட்டேங்குது. அதோட அவங்க சுற்றி பார்த்துட்டு ஆளுங்க சரி அவ்வளோ போகல அப்படின்னு இனி ஆங்கிற தள்ளிட்டாங்க. நைட்டு பூரா படுத்துட்டேன். இனி பகல்லையும் கிடக்குறேன் போட்டு தேடி வரல. போட்டுதான் அது நேரம் கம்மியாக உள்ள நேரங்க எந்த தொடர்பும் கொள்ள முடியாத நேரம். எனக்கு சின்ன பயிர் என்ன நடக்க போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஆயில் டப்பா வெட்டி அதுக்குள்ளே ஒட்டு மீனை பந்து சுட்டு சுட்டு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கேன். சாயந்தரம் ஒரு 4-5 மணி ஆச்சு. ஆளுக்கு என்ன இன்னொரு போட்டக்கானு கரைக்கு கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணியே போல இருட்டுக்கும்னா எங்க அப்பா ஒரு போட்டோ கொண்டு வந்து போட்டோ எழுதிட்டாப்ல.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:22 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க நன்றியுணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க, எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நன்றி உணர்வுன்னு சொன்ன உடனே எனக்கு நான் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையுமே படித்தேங்க. அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கர்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. சங்கரும் அவரோட மகனும் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு காரில் போயிருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்காங்க. நாம் ஒன்று நினச்சி கிளம்புவோம், ஆனால் இன்னொன்று தானே நடக்கும். அதே மாதிரியே கோலா தாண்டி போயிட்டு இருக்கும்போது கார் பாதியில் நின்றுச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அவங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகல. அதோட என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட பக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வந்து யாராவது ஒரு மெக்கானிக் தெரிஞ்சவங்க இருந்தா கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து சொன்னா அவங்க சொன்ன கூலி வேலை கூலியை பார்த்தா ஆன வேலை சொல்லிட்டாப்ல. அதோட சங்கரும் சரி அவங்களோட மகனும் சரி பார்த்து பார்த்து திருதுன்னு முடிச்சிருக்காங்க. என்னப்பா இவ்வளவு வேலை சொல்றாங்க அப்படின்னு. அதோட அவங்க ரெண்டு பேரும் தனியா வந்து பேசி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கை ஊர்ல இருந்து வர சொல்றாங்க. அவங்களுமே என்ன ஏதுன்னு கேட்காம கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் காலையில் வெள்ளனையே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து அவருமே கிளம்பி வந்து கோலார் வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை. வண்டியை வந்து ஓடுற அளவுக்கு வண்டியை ஓரளவு ஓட வச்சுட்டாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு அந்த மெக்கானிக் வந்து கார் எடுத்துகிட்டு சென்னை போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெங்களூருக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. சொன்ன உடனேயே இந்த சங்கரோட அவங்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டாங்க. அந்த மெக்கானிக் வந்ததுக்கு காரணம் என்னென்னா நன்றியுணர்வு. இந்த அந்த மெக்கானிக் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மெக்கானிக் செட்டு போகும்போது அந்த மெக்கானிக் வந்து ரொம்ப திறமையாக இருக்கிறத வந்து சங்கர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காப்ல. சரி ரொம்ப திறமையானவங்க எதுக்கு இன்னொரு ஆளுக்கு கீழே வந்து வேலை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து இன்னொரு வேலையை நாமளே உருவாக்கி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்சனல் லோன் எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு உண்டு பண்ணதோட இல்லாமல் அவங்களோட காரில் வேலை வந்தாலும் அவங்க அந்த மெக்கானிக்கை தான் போய் பார்த்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காரில் மெக்கானிக் வேலை அப்படின்னாலும் அவங்கள தான் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்கள வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் வந்து ரொம்ப பெரிய நிலைமைக்கே வந்துட்டாப்லையா. அந்த ஒரு நன்றி உணர்வு தான் சங்கர் வந்து இந்த கோளாறுலேருந்து கால் பண்ண உடனே சென்னையிலேருந்து நைட்டு கிளம்பி காலையில் டான்னு வந்திருக்காப்ல. இதுதாங்க நன்றி உணர்வு. இந்த ஒரு நேரத்தில் வந்து வாட்ஸ்அப்லையாவும் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம், நான் வேதாலய டூரிஸ்ட் பேசுகிறேன். நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு அம்மணி ஜெனிஃபர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நம்ம உள்ளூரைச் சேர்ந்தவர்களும் வெளியூரைச் சேர்ந்தவர்களும் தான் நேரடியாக பேசியிருக்கார்கள். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இலங்கை காத்தான்குடியிலிருந்து ஒரு நேயர் வந்திருந்தார். நம்ம அருமையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அருமையாக பதிலும் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்று கேட்டிருக்கீர்கள். நம்ம அது வந்துக்கிட்டு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஆனால் மெயினாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது யாருக்குண்டா, நமது துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய பணி ரொம்ப அரிது. காலையில் அதிகாலை 6 மணிக்கு எழுந்து வந்து துப்புரவு பண்ணும்போது எவ்வளோ பொல்யூஷன் அவங்கள கஷ்டப்பட்டு இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய ஊர் சுத்தமாக இருக்கணும்னு நினைத்து பணி செய்கிறார்கள். அவளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம்.
3: நம்ம வேதாலையிலேருந்து சீனி சௌபரண்ணா தான் பேசியிருந்தாப்ல. உண்மைக்குமே நம்ம வந்து என்ன தான் சுத்தம் பண்ணாலும் நம்ம வீட்டை தான் சுத்தம் பண்ணுவோம், தெருவை வந்து முத்தத்தை மட்டும் கூட்டிகிட்டு இருந்துருவோம். ஆனால் தெருவை விடிய காலையில் 4:30 5:00 பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சுட்டு ஒரு சில இடங்கள்லாம் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: மருத்துவர்கள் அந்த நேரத்திலையும் தன் உயிரை வந்து பொருட்படுத்தாம நம்மள தூய்மையா வச்சிருக்கணும்னு சொல்லி சுத்தம் செஞ்சாங்களா துப்புரவு தொழிலாளிகள்?
3: கண்டிப்பா சொல்லுங்க.
5: ஆமா, இவங்க 3 பேர்த்துக்கு முன்ன நான் நன்றி சொல்லணுமா? ஏன்னா அதான் நன்றி உணர்வு இருக்கு. நன்றி, அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் நன்றி சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல வந்து நானும் எனது மனைவியும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம்.
3: ஓகேண்ணா.
5: அந்த நேரத்துல எங்களை பிரிச்சு பண்ணணுங்கிறதுக்கு பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி எங்களை வந்து பாதுகாத்த அந்த அக்கா பேர் லட்சுமி, அவரு பேர் நஞ்சப்பன். அவங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் கோத்தப்பாடி அக்கராகரங்கிற ஊரு.
3: சொந்தக்காரங்களா?
5: சொந்தக்காரலாம் இல்லைங்கம்மா. அவர் வந்து நான் எனக்கு ஒரு நண்பர், அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு.
3: சரி.
5: அவரு அந்த நேரத்துல அந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. ஒண்ணு இல்லைங்க, அவரு அவருடைய அவரு கிட்ட நீங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களை பாதுகாப்பாரு அப்படின்னாங்க. ஆனா போனவங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் அவருடைய தோட்டத்திலே தான் இருந்தோம்.
3: சரிண்ணா.
5: எங்களை தன் என் மனைவியை வந்து அந்த அக்கா வந்து தன் மகளாகவும் என்னை வந்து ஒரு தம்பியாகவும் நினைச்சு எங்களை வந்து பாதுகாத்தாங்க. ரெண்டு எங்களுக்கு 2 குழந்தைகள் அங்கதான் பிறந்தாங்க. மொத்தம் 4 குழந்தைகள், 2 குழந்தைகள் அங்கதான் பிறந்தாங்க. அவங்களே எல்லா செலவையும் பார்த்து அவங்களே எங்களை பாதுகாத்து நானும் நாங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களோட அவங்க பிள்ளைங்களோட போல இருந்தோம்.
3: இப்ப எல்லாம் பேசுறீங்களா அவங்க கூட?
5: கண்டிப்பா பேசுறோம். இப்ப போன வருஷம் தான் 8 மாசம் ஆகுது அந்த அக்கா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, அவரோடய பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அவர்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு நன்றி உணர்வு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் உங்களோட இப்ப இன்னைக்கு ஒண்ணுல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்துல இருக்கக்கூடிய எங்க தங்கை கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்கதான்.
3: அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க.
5: ஆமாமா, அந்த கட்டத்துல அவங்க எங்களை பாதுகாக்க விட்டுருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு தற்கொலை முயற்சி எடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு என்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் காலேஜ் படிச்சுட்டுறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்து காதல் வேற, இந்த காலத்து காதல் வேற. அந்த காலத்து காதல் வந்து ஒரு குடும்பத்தோட இன்னைவரில் வாழ்றோம். இந்த காலத்து காதல்ங்கிறது கண்ணீரும் கதையாயிட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு எல்லாம் போயிடாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு. அதனால வந்து அவங்கள வந்து எங்களால மறக்க முடியாது, நன்றி உணர்வோட இருக்கிறோம். அதே நேரத்துல இன்னொரு விஷயம், நம்ம தாளாளருக்கு நான் நன்றி உணர்வோட இருக்கிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா,
3: சொல்லுங்கண்ணா,
5: இன்னைக்கு பாருங்க மன விட்டு பேச வைக்கிறாரு இல்லீங்களா. அவரு அவரு அவரு அந்த பண்பலை உருவாக்கலன்னா நாங்க பேச முடியுமா?
3: கண்டிப்பா முடியாதுண்ணா.
5: அதனால எங்க தாளாளர் அவர்களுக்கு வந்து நான் முன்ன அவரு ஒரு நன்றியை வாழ்த்தி சொல்லி, அவரு அவருக்கும் அந்த பணிபுரியும் நம்ம கடலோசு பண்பலையில பணிபுரிய அனைவருக்கும் நன்றி உணர்வோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கிறமா?
3: ஓகேண்ணா, நன்றி அண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: மறுமலைச்சில இருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல் போடுங்க.
3: ஆல்ரெடி ஒளிபரப்பாயிருச்சு. தேங்க்யூ உங்க கருத்துக்கு. நீங்க கவனிக்கலையா? கவனிக்கலையா? அந்த பாட்டு ஆல்ரெடி போயிருச்சு. இன்னைக்கு மட்டும் மூணு பேர் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டு.
5: நான் உணவகத்துக்கு ஒரு சில பொது வாங்கிட்டு வந்து இப்பதான் உள்ளே வந்தேன்.
3: ஓகேண்ணா, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கு பாட்டு கேளுங்க.
5: சரிம்மா, இது இதுல போட்டுருங்கம்மா. திருசூலம்.
3: திருசூலம் என்ன பாட்டு?
5: மலை கொடுத்தேன் கைகுள்ளுங்க வளையலிட்டேன்.
3: கண்டிப்பா தந்துடலாம்னா. நன்றி அண்ணா.
5: நன்றிம்மா.
3: நன்றி அண்ணா. நம்ம கணேசன் அண்ணா தான் பேசுனாங்க. உண்மைக்குமே கணேசன் அண்ணா பேசுனது வந்து ஒரு ஒரு விஷயம், காதல் திருமணம் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அவங்கள இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க மனசில் வச்சுட்டு தன்னோட குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை இந்த காலத்தில் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்யுதாப்பா?
3: இல்லண்ணா, நேத்து கொஞ்சம் தூர்ன மாதிரி இருந்துச்சு. நைட்டு தான், சரி நைட்டு வரைக்கும் நல்லா மழை பெய்யும்னு பார்த்தோம், ஆனா வரல. சரி, இன்னைக்கு வரும்னு நினைக்க வெயில் கொளுத்திட்டு இருக்குங்க.
6: ஆமா, வேலூர்ல நல்ல மழை பெஞ்சதுப்பா, ஜாலியா என்ஜாய் பண்றோம். உதவிய மறக்கவே முடியாது. காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டது. நான் வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலூர் மாவட்டத்துல கட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த சமயத்துல எனக்கு ஒரு 50,000 ரூபாய் ஷார்டேஜ் அப்படிங்கறது ஆச்சு. நான் அடுத்த மந்த் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு காசை புரட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன். வாழ்க்கைய
3: அவங்கள்டையுமே நேரடியா சொல்லிட்டீங்களா நீ இந்த நேரத்துல?
6: நிறைய வட்டி சொல்லிருக்கேன். அதன் பிறகு அவனுக்கும் நிறைய பண தேவை வந்தது. அவன் எனக்கு கொடுத்ததை விட பல மடங்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் செஞ்சு என்னுடைய அந்த ஒரு உதவி கடன் அப்படிங்கறத நான் அடைச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவேன்ப்பா.
3: ஓகே, நான் நன்றி.
6: ஏன்னா நீங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சோம்னா லைஃப் லாங் நம்ம மறக்கவே கூடாது. ஆமா, அந்த காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானப்படுத்தின வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒருத்தவங்க சின்னசா ஒரு உதவி செஞ்சா கூட ஐயோ எவ்வளவு பெரிய உதவி அப்படின்ட்டுன்னு இந்த காலத்தால பெரிய உதவியாக கருதி நம்ம அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்ப்பா. நிறைய ஒண்ணு சொல்லணும்னா, எப்பொழுதுமே நம்ம உதவி செஞ்சவங்களை மறக்காம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க செய்த உதவிக்கான அங்கீகாரத்தையும் நம்ம பெறுவோம். அவங்களுக்கும் இல்ல மற்றவங்களுக்கும் நம்ம சிறந்த முன் உதாரணமாகவும் இருக்கும். அதனால யாரு செய்த உதவியும் ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட என்னத்தின பெருசா செஞ்சேன்னு கேட்காம அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்ப்பா.
3: ஓகே, நான் நன்றி அண்ணா உங்க கருத்துக்கு. தேங்க்யூ அண்ணா,
6: ரொம்ப மகிழ்ச்சிப்பா. தேங்க்யூ, நன்றி.
3: தேங்க்யூ, நன்றி அண்ணா. உண்மைக்குமேங்க, இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்டுகளோ கூட பிறந்தவங்களோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசில் அவங்க ஹெல்ப் பண்ணும்போது நம்மளையே நம்மளுமே அந்த தருணத்தில் இந்த நேரத்தில் இவங்க நமக்கு உதவி பண்ணாங்களே அப்படின்னு நம்மளுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்பயுமே நன்றியுணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:39 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க நன்றி உணர்வோட இருக்கேன், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க, எந்த மாதிரி உதவியை சொல்லுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் ஒரு நபருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். தங்கச்சி மடத்துலேருந்து டோனா பேசுகிறேன். என்னோட லைஃப்பில் நான் வந்து ஒரு 4 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் மாருங்க. சின்ன வயசுலேருந்து நீ ரொம்ப செல்லமாகவும் பாசமாகவும் வளர்த்தாங்க. அதாவது கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு என்னை வளர்த்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம். ஒரு ஜவுளி கடைக்கு போய் அந்த ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து பார்ப்போம், ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிரிச்சு பார்த்தேன்னா எங்க அண்ணன் வந்து கையிலேயே அடிப்பான், உனக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ்ஸை மட்டும் எடு, அது எத்தனை 1000 இருந்தா என்ன அண்ணன் உனக்கு நான் எடுத்துறேன், நீ ரேட் எல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்க அண்ணன் மாதிரி வந்து என்னை வளர்த்தாங்க. என்ன கேட்டாலுமே ஒரு பொருள் இப்ப காலையில கேட்கிறோம்னா அந்த 10 நிமிஷத்துலயே அந்த பொருள் வந்து என் கையில வந்து இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க எங்க அண்ணன் மாதிரி என்னை வளர்த்தாங்க. எங்க அண்ணன் மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேங்க. அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, எங்க அத்தையும் எங்க மாமனார். அதாவது எங்க மாமியும் மாமனாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 9 ஆச்சுங்க. அந்த 9 என்னை வந்து எவ்வளவோ நல்லா பார்த்துருக்காங்க. ஃபினான்ஸ் ரீதியிலாகவும் சரி, பிள்ளைகள் குடம்பு சொல்லலாமும் உடனே வந்து பார்த்துருவாங்க. கையில் காசு கொடுத்து அம்மா இருந்தாங்கம்மா போய் பாருங்கம்மா, பிள்ளைகள் முதல்ல போய் காசு பிடி கூட்டு போங்கம்மான்னு சொல்லுவாங்க. என்னோட டெலிவரியாக இருக்கட்டும், என்னோட அனுபவத்தில் வந்து கல்யாணம் முடிஞ்ச அந்த 9 அனுபவத்தில் வந்து நான் எத்தனையோ பேர் வந்து காதால் பேசி நான் கேட்டிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அத்தையை என்னை விட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, வெளியே அனுப்பினது இல்லாமல் 5 லட்ச கடனையும் மொயினோட்டையும் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் நடக்கிற அந்த சமுதாயத்தில் வந்து எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் எனக்கு 25 லட்ச ரூபா வீடு கட்டி கொடுத்து என்னை சந்தோஷமாக என்னை வெளியே அனுப்பினாங்க. இன்றைக்கி எங்கள் அத்தை மாமா இல்லைன்னா இன்றைக்கி நான் கிடையாதுங்க. எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் சேஃபம்க்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு வந்து காதல் வைரஸ் படத்துல இருந்து SPP சாரும் சுவர்ணலதா அம்மாவும் படிச்ச எந்த வாணி காது நிலவே சாங் போடுங்க, ரொம்ப நன்றி.
2: அடுத்ததா டோனா, அவங்க தான் தங்கச்சி மடத்துல இருந்து பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அண்ணந்தம்பிகள் அப்படின்னு இருக்கிறது கடைக்குட்டிகள், அதில் கடைக்குட்டிகள் சொல்லலாம். அவங்க ஒருவேளை கடைக்குட்டியாக கூட இருக்கலாம். பெரிய பிள்ளைங்க மூத்தவங்களாக இருக்கும்போது இடையில இந்த ஆண் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. கடைக்குட்டிகள் அக்கா தங்கச்சின்னா சொல்லவே வேணாம், அண்ணந்தம்பினாலும் சொல்லவே வேணாம். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம கேட்டாலே போதும் டான்னு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு உறவு முறைன்னு சொல்லணும்னா அந்த உடன் பிறந்தவர்களை சொல்லலாம், சிப்ளிங்ஸை சொல்லலாம். நம்ம இப்போ இந்த விஷயம் வேணும், நான் காலேஜ் போகிறேன், நாளைக்கு வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் வேணும்டா தம்பி அப்படின்னு சொன்னால் போதும் டான் டான். ஸ்நாக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, என்ன உனக்கு வேணும் லிஸ்ட்டை போடு, கரெக்டாக கையில் டான்னு வந்துடும் அப்படின்னு நம்ம அண்ணன் தம்பிக்கு நமக்கு செய்கிறதா இருக்கட்டும், அக்கா தங்கச்சிகள் நமக்கு உதவியாக இருக்கட்டும். எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க, நானுமே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நான் யூனிஃபார்ம் தான் நாங்கள் படித்த காலேஜில், ஆனால் சாட்டர்டே மட்டும் கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் வந்து கஷ்டம்தான், அந்த நாளையில் ட்ரெஸ்ஸுகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எனக்காக பார்த்து பார்த்து, அவங்க வேலைக்கு போவாங்க எனக்காக பார்த்து பார்த்து. அப்போ தான் மெட்டீரியல் தான், இப்போ 1-2 தான் மெட்டீரியல், இப்போ ரெடிமேடாகவே நம்ம எடுத்துகிறோம், மெட்டீரியல்ஸ் எடுத்து எனக்கு தச்சு வந்து கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் எங்கள் அக்காவுக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த டோனா அவங்க பேசுனதுனால எனக்குமே எங்கள் அக்கா ஞாபகம் வந்துட்டாங்க, அதனால நான் சொல்கிறேன் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு. அடுத்ததான் சூசை கௌசானல், அவங்க கூட்டப்புள்ளி கன்னியாகுமரி வானொலி நண்பர் கௌசானல் கடல் ஓசை பண்பலை வானொலிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்களோட கூட பிறந்தவங்க, அவங்களோட மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள், நம்மளோட கடல் ஓசைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. பிறரை மகிழ்விக்கிற பணியில் இருக்கிற சுயநலமற்ற தன்னலமற்ற நமக்கு கடல் ஓசை பண்பலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி சொல்லவே எனக்கு

நாம மறந்துடலாம், ஆனா நம்ம வாழ்க்கையே மாற காரணமா இருந்த ஒரு உதவியை மட்டும் நாம அவ்வளவு சீக்கிரமா மறக்க கூடாது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் உதவி செய்யும் போது அவர் பணத்தையோ நேரத்தையோ மட்டும் கொடுக்கல, சில நேரம் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம மேல அவங்க வச்ச நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில 1000 பேர் வரலாம், ஆனா நாம தடுமாறின ஒரு நேரத்துல நம்ம கையை பிடிச்ச ஒருத்தரை மட்டும் நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரமா மறக்காது. அதனால நாம கொஞ்சம் அமைதியா யோசிச்சு நம்ம வாழ்க்கையில இந்த ஒருத்தர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமா, இருந்திருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம யோசிச்சு சொல்ற வரைக்கும் அந்த நபர் யாரு, அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆசிரியரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு சாதாரண மனுஷனா கூட இருக்கலாம், அவங்கள தேடி பிடிச்சி இன்னைக்கு நம்ம போய் எவ்வளவு பெரிய நம்ம மனசுல வந்து எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒரு வேளை அவங்க கிட்ட சொல்லாமலேயே இருந்திருக்கலாம். அதனால இப்ப வரைக்கும் சொல்லாம இருந்தா, ஒரு நன்றி சொல்லாம இருந்தா அவங்க கிட்ட நேரம் இருக்கும் போதே சொல்லிடலாம். ஏன்னா சில வார்த்தைகள் சொல்லாம விட்டுட்டா அப்புறம் எவ்வளவு நினைச்சாலும் அந்த சந்தர்ப்பம் திரும்பி வராம போயிடும். நீங்க எனக்காக செஞ்சதை நான் மறக்கலன்னு சொல்றதுக்கு பெரிய காரணம் எதுவும் தேவையில்லை, ஒரு உண்மையான நன்றி போதும் அப்படிங்கறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, உங்களோட கருத்துக்களையும் எங்ககிட்ட கலந்துக்கிட்டோம். நானுமே சில கருத்துக்கள் தந்தேன், நீங்களுமே சொன்னீங்க. நிறைய கருத்துக்களை வந்து வெளியே உள்ள மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில நேயர்கள் வந்து முன்னாடியே வாங்க, வெளியே இருந்தே பேசுறதுக்கு தயக்கம் இருக்கலாம், வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கறது சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. பசுமை போர்வையை போர்த்துவோம், புது உலகம் படைப்போம். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாக்கியம் சொல்லலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்பதுதான் மகத்தான தானம். இது எல்லாமே மரம் வளர்க்கறதால சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை ஏற்படுத்துது அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறதுக்கான உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். இந்த சுற்றுச்சூழல் மாறுபாட்டால பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது வெப்பநிலை திடீர்ந்தால அதிகரிக்கும், மழை பெய்ய வேண்டிய மாசங்கள்ல மழை கரெக்டா பெய்யாது, அப்புறம் வானிலை மாற்றம் ஏற்படும். இப்படி மாற்றங்கள் ஏற்படுறதுனால நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வரும். இப்படி பேரிடர்கள் வர்றதால மக்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த காலநிலை மாற்றம் தொடர்பா வர பிரச்சனைகள்ல இருந்து மக்களை எப்படி காப்பாத்தணும், காலநிலை மாற்றம் பத்தின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு வரணும்னு பாடுபட்டு வர்றவங்களை ஒருத்தவங்க தான் ரித்திமா. இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நம்ம இந்தியாவோட இளம் சுற்றுச்சூழல் போராளிகள்ல ஒருத்தங்களான நிதிமா பாண்டே பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹரிப்பூர் பாச்சி கிராமத்தை சேர்ந்த 17 வயசான பெண் தான் இந்த ரிதிமா பாண்டே. ரிதிமாவோட அப்பா ஒரு சுற்றுச்சூழலியலாளர். இவங்க பிரசித்தி பெற்ற ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புல வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்களோட அம்மாவும் உத்தரகாண்ட்ல வனத்துறையில வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே உயிரினங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பராமரிக்கணுங்கிற பிரிவுகள்ல வேலை செய்யறதால சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்குள்ளயும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. 2013 உத்தரகாண்ட்ல நடந்த ஒரு நிலச்சரிவு அப்புறம் வெள்ளப்பெருக்குல 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தும் போயிருக்காங்க. சோ இந்த பேரிடர்ல மக்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் பட்ட கஷ்டமும் அங்க இருந்த குழந்தைங்களோட அழுகுறலும் தான் இவங்களை சுற்றுச்சூழல் போராளியா மாத்துறது மட்டும் இல்லாம அதுக்கான போராட்டங்களையும் கலந்துக்கணும் தூண்டியிருக்கு. அப்பவே பருவநிலை மாற்றத்தை மக்கள் எதிர்கொள்றதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கல, மக்களை கவனிக்கலன்னு மத்திய அரசுக்கு எதிராக சட்ட போராட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க. அப்போ இவங்களோட வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், சொப்பு சாமான் வச்சு விளையாடுற வயசுதான். அதாவது 9-10 வயசு தான். அந்த வயசுலயே நிதிமா போராட்டத்துல கலந்திருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் 2019 நடந்த காலநிலை மாநாட்டுல கலந்திருக்காங்க. அந்த மாநாட்டிலையும் காலநிலை மாற்றத்தால மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை கவனத்துல வச்சுட்டு உலக நாடுகளும் இதுக்காக ஒத்துழைக்கணும்னு குரல் கொடுத்திருக்காங்க. இதுக்காக இவங்களுக்கு 2020 வெளிவந்த சிறந்த 100 பெண்கள் பட்டியல்ல ரிதிமாவும் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக நீதிக்கான அன்னை தெரசா விருதுமே இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் போராளிதான் கிரேட்டா தன்பார்க். இப்போ இந்தியாவோட கிரேட்டா தன்பார்க்னு ரிதிமா சொல்லப்படுறாங்க. தா மட்டும் நல்லா இருந்தா போதாதுங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கணும். அதே மாதிரிதான் ரித்திமாவும் தன்னை மாதிரி இருக்கிற மத்த மக்களும் குழந்தைங்களும் வருங்கால தலைமுறையினருக்காகவும் எதிர்காலத்தை பாதுகாக்கணும் நினைக்கிற ரித்திமா பாண்டேக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: கடல் ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூலியான்சு. வணக்கம். மூக்கூர். நாங்கள் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம்.
2: இங்கே வந்த பின்னாடி வளர்ந்து இருந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்காப்புங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்க வேலை பார்க்குறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குற மிதி வாங்குற வாழ்க்கையில எல்லாமே என்ன நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, வருவேன், என் வீட்டுக்களே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்கு. பிள்ளைகளாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் நல்லா ஓடிக்கிட்டு தான் புருஷம் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான், 2-3 நாள் கோயிலில் கிடக்கிறது மாதிரி வர்றது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ வேறு விரவு கட்டையாக செத்தா குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸாக இருக்கேன். நான் எதுவுமே திட்ட பயப்பட மாட்டேன். மண்டை உடச்சிட்டு வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டேன். நான் போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவோம். எல்லாரும் சேர்ந்து இங்கே 1 மாதம் 7 ரூபா வாங்குற ஒரு நல்லதுங்கம்ல கொள்ளாதீங்கம்ல வெந்த வஞ்சி சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா பொங்கியும் பொங்காமையும் அவனை வச்சுக்கிட்டு சோறுங்க முடியாது. தாய்க்கு முளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்குவேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாவே வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை பார்த்து சோறு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இனி யாருக்கு வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்த்து பார்க்குறேன். நன்றி. வணக்கம். சூலியான் பிராந்தீஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பொதுவாகவே பெண்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா அது ஹேண்ட்பேக் தான், கைப்பேன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். பொதுவா நம்ம எங்கேயாச்சும் கொஞ்ச தூரம் பயணம் பண்றோம், அந்த நேரத்துல நம்மளோட தனிப்பட்ட தேவைக்காக நம்ம பொருட்களை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இல்ல நம்ம ஷாப்பிங் போறோம், இல்ல நம்ம ரெகுலரா வேலைக்கு போறோம்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வச்சு கொண்டு போற மாதிரி இருக்கும். இப்படி கைப்பேன் பார்த்தோம்னா அது சணல்ல செஞ்சதா இருக்கும், இல்லைன்னா துணிகளை செஞ்சதா இருக்கும், இல்ல லெதர் பேக், பிளாஸ்டிக்ல செஞ்ச பைகள் கூட நிறைய இருக்கு. இதுல நிறைய கைப்பைகள் நம்மளோட சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான் இருக்குங்க. ஆனா நம்ம இடங்கள்ல நம்மளுக்கு அதிகமா வாழை மரங்கள் இருக்கு. அந்த வாழை மரத்துல கிடைக்கிற வாழை நார்கள்ல இருந்து கூட நம்ம இந்த பேக் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணலாம். விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழை கொலைய மட்டும் வெட்டி எடுத்துட்டு வாழை மரத்தை அப்படியே வீணாக்கிடுவோம். ஆனா அந்த வாழை மரத்துல இருந்து கூட நம்ம நார் எடுத்து கைப்பைகள் தயாரிச்சு நம்ம அதை விற்பனையும் பண்ணிக்கலாம். இந்த வாழை நார் பைகள்ல வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மட்கும் தன்மை இருக்கிறதாலையும் இப்போ இதுக்கு அதிக மவுசு இருக்குன்னே சொல்லலாம். அதனால நம்ம இதை தைரியமா செஞ்சு விற்பனையும் செஞ்சுக்கலாம். வாழை நார்கள்ல செஞ்ச கைப்பைகள் கூட அதிக நாள் உழைக்க தன்மை இருக்கிறதால நம்ம இதை அதிகமா பயன்படுத்தலாம். இதுல கைப்பை மட்டும் இல்லாம பேக், அப்புறம் தண்ணி பாட்டில் வச்சுட்டு போற பேக், பென்சில் பெட்டி, கூடை, ஜன்னல் திரை, அர்ச்சனை கூடை, காய்கறி கூடை, அலங்கார மின் விளக்குகள் கூட நிறைய செய்யலாம். இந்த வாழை நாரை வச்சு பேக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வாழை நாரை வாழை மரத்துல இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாழை நாரை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை பக்குவப்படுத்தி நூல் போல மாத்துவாங்க. நூல் போல மாத்தினதுக்கு அப்புறம் கைத்தறி

பேக் ஆட்டோ இல்லைன்னா கைப்பை ஆட்டோ செஞ்சு இதை விற்பனை பண்றாங்க. இப்படி வாழை நார்ல செய்யற பொருட்களை உள்ளூர்ல இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்களையும் வெளிநாடுகள்ல இருக்கிற மக்களும் அதிகமா விரும்புறதால அதிக அளவுல இது ஏற்றுமதியும் செய்யப்படுது. வாழை நார்கள்ல செஞ்ச பொருட்கள் மட்டும் இல்லாம வாழை நாரையுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த வாழை நாரை நம்ம கட்டு கணக்குல வாங்கி கூட நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வாழை நார் பைகள் கூட செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. பொதுவாகவே திருமணம் ஆகி வர ஒவ்வொரு பெண்களுமே ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. எதிர்பார்ப்பையுமே தாண்டி ஒரு வித பயம் இருக்கும். இந்த பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருமகளா இருந்தாங்கன்னா நம்ம மாமியார் நம்ம கூட நல்லா இருப்பாங்களா, நம்ம கூட நல்ல விதமா பேசுவாங்களான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி மாமியாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வர்ற பொண்ணு நம்ம கூட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிருவாங்களான்னு ஒரு எண்ணம் இருக்கும். சொல்ல போனா ரெண்டு பேருமே நல்ல எண்ணம் கொண்டவங்களாங்க தாங்க இருப்பாங்க. ஆனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாமியார்னால இப்படித்தான் இருப்பாங்க, மருமகள்னால இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி மருமக யதார்த்தமா ஒரு செயலை தப்பா செய்யறாங்க இல்ல தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அத பெருசா நினைக்காம ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு மாமியார் நினைச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டுல பிரச்சனை இருக்காதுங்க. அதே மாதிரி மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இதே இது அவங்க பொண்ணுனா இப்படி சொல்லிருப்பாங்களா, என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்காம நம்ம அம்மா சொன்னா நம்ம தப்பா நினைப்போமா, எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள மாதிரி ஒரு பெஸ்டான நபர் நம்மளோட வாழ்க்கையில இருக்க முடியாதுங்க. வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல நம்ம என்ன ஏதுன்னு கேட்காதனாலதான் இங்க பல பிரச்சனைகள் உருவாகுது. புதுசா திருமணமான ஒவ்வொரு பெண்களுமே தனக்குன்னு என்ன பிரச்சனை வந்தாலும் தன்னோட மாமியார் கிட்ட தன்னோட அம்மாவா நினைச்சு ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க வாழ வந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா ஆனந்தமாவும் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேத்தல் பெண்ணே நிகழ்ச்சி. இப்ப இருக்கிற காலத்துல கடன் வாங்காம வாழ்க்கைய நடத்துறதாங்க சிறந்ததுன்னே சொல்லலாம். ஆனா நம்மள பல பேரோட சூழ்நிலை வேற மாதிரிதான் இருக்கும். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா கை மாத்துங்கிற பேர்ல நம்ம கொஞ்சம் தொகைய வாங்கிடுவோம். நம்ம சொன்னனால அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா அந்த உறவோ இல்லைன்னா அந்த பாசமோ ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இல்ல நம்ம நல்ல பழக்கமான ஒரு கடையில நம்ம பொருட்களை வாங்கிட்டு அவங்க கணக்கு வச்சிருப்பாங்க. நம்ம மாசம் மாசம் வாங்குற பொருட்களோட தொகையை எழுதி வச்சு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கணக்கை சரி செய்வாங்க. சரியான நேரத்துல கடனை அடைச்சிட்டோம்னா அடுத்த மாசம் கடைக்காரர் நம்மளுக்கு பொருளை கொடுப்பாங்க. ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா கடன் அன்பே முறிக்கும்னு எழுதியே போட்டிருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன கடன் தவிர கொஞ்சம் பெரிய அளவுல நம்ம வட்டிக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனுக்கு மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டி எல்லாம் போடுவாங்க. குடும்ப தேவைக்காகவோ இல்லைன்னா வியாபார தேவைக்காக தான் நம்ம அதிகமான வட்டிக்கு இப்படி பெரிய அளவுல கடன் தொகை வாங்குவோம். ஒருவேளை அந்த வட்டியை நம்ம கட்ட முடியலன்னா தன்னோட அசைய சொத்தை அடமானம் வைப்பாங்க. இப்படி நிறைய பேரு அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அசல் பணத்தை கட்ட முடியாம வட்டியை மட்டுமே கட்டிக்கிட்டு தன்னோட மன நிம்மதியையும் சொத்தையுமே இழக்கிற மாதிரி ஆகிரும். முன்னாடி எல்லாம் இப்படி பிரச்சனைகள் வர்றது சட்டத்துக்கு உட்படாதவையா இருந்துச்சு. ஆனா இப்ப கொடுத்த காசை திரும்பி வட்டியோட கேட்டா அது சட்டத்துப்படி குற்றமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா அதிக கடன் வேணும், அதிக வட்டி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வங்கிகள் மூலமா கடன் தொகையை வாங்கிக்கலாம். வங்கிகள்ல நம்ம கடன் வாங்க போறோம்னா எதுக்காக கடன் வாங்க போறோம், கடன் வாங்கி தர்றாங்கன்னா அவங்க என்னெல்லாம் செக்யூரிட்டி வாங்குவாங்க, என்ன வட்டி இருக்கும், வாங்கின கடனை எப்ப திருப்பி கொடுக்கணும், திருப்பி தரலனா என்ன பண்ணலாங்கிற எல்லா விதிமுறைகளையுமே ரிசர்வ் வங்கி தான் நிர்ணயிக்கும். இப்படி நம்ம வங்கிகள்ல கடன் தொகை வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு முன்கூட்டியே நம்ம பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விதமான கடனுக்குமே ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதனால நம்ம கடன் தொகை வாங்க போறோம்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கேத்த ஆவணங்கள் என்னெல்லாம் தேவைப்படணும் நம்ம வங்கியில கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வங்கிகள்ல நம்ம கடன் வாங்கும் போது ஒரு சில விதிமுறைகள் கொடுத்திருப்பாங்க. அந்த விதிமுறைகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தொகையும் வட்டியும் நம்ம செலுத்துற மாதிரி இருக்கணும். ஒருவேளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம கட்ட முடியலன்னா பேங்க் கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா தீர்வு நமக்கு கிடைக்காது. அப்படி நீங்க வட்டி கட்ட முடியாம போச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை மோசமான பட்டியல போட்டுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கும் போது உத்தரவாத கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆனா கடனை கேட்க போகும்போது நான் கடன் வாங்கல கையெழுத்து மட்டும்தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா ரெண்டு பேர் மேலேயுமே சட்ட ரீதியா நடவடிக்கையும் எடுப்பாங்க. இப்படி கடன் வாங்கிட்டு பணத்தை வாங்குறதுக்கு ஒரு சில நேரங்கள்ல பேங்க்காரங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சூழ்நிலையை குறைக்கத்தான் 1993 ஒரு சட்டம் வந்துச்சு. அதே சட்டத்தை 2016 மாத்தி கடன்கள் மற்றும் திவால் சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம இப்ப இருக்கிற காலத்துல கடன் வாங்குறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ஆனா தனிப்பட்ட நபர்ட்ட நம்ம கடன் வாங்குறதை விட நம்ம பேங்க்ல கடன் வாங்குறது ரொம்பவே பாதுகாப்பானது. நமக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலுமே நம்ம கரெக்டா திரும்பி கட்டுறதுல கவனமா இருக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதர் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று குரு மற்றும் ஜானி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நம்பிச்சாமி. நான் சின்னப்பழம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தேன். திருக்கலைக்கு அலை அலைக்கிட்டு கிளந்தேன். அந்த நைட்டு புயல் கிளம்பிடுச்சு, காத்தும் புயல். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வள்ளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவான கிளம்பிருக்கிறச்சு வலை. கடை விரிஞ்சு வருமா, அதுக்குள்ளே எழுந்துக்கிறச்சு வலை. வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் பிடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவான்கிட்ட வர மரம் வலையை விட்டுட்டு அதோட உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோடனே வள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டால் நேராக சாயம் வந்துச்சு. வெள்ளம் சாயம் தோணுனா கடை பிடிச்ச கூட அதை நிமிந்துச்சு வெள்ளம்னா. எங்கள் மனநில உயிரை போயிருந்து இருந்தேன். வல்லம்னா தாண்டிச்சோட நேராக சுழலு தான் போவான். முடிஞ்சு தனுசுக்குள்ள காற்று ஏறி கச்சான். நீஞ்சோம்னா முடியாது. கரையிலேருந்து தனுசுக்குனா நல்லா தெரியும் பக்கத்துனா அவளை நீ வாடும் காற்று. ஆமாம், அந்த காய தனுசுக்குட்டியில் வந்து பொட்ட கடல் சோழா காற்றுக்கு கடை எல்லா பக்கமும் இப்படியே ஆரம்பிச்சிருச்சு. வல்லத்துக்குலாம் சேதாரம் இல்லை, சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு கடை தூக்கிட்டதில். சுக்கம் வந்து கம்பு வச்சு கட்டிக்கிட்டு, காணா கம்புக்கு பேரில் ஒரு கம்பு வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு விடையாந்தேன். அந்த கரை வந்து சேர்ந்தது பெரிய அண்ணா ஒருத்தன் தான். அதை விட தப்பிச்சம் முளைச்சம்டா ஆள் வந்துட்டான். அதில் மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முன்னிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி, பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நடந்துச்சு. அதுக்குள்ளே தூக்கமே கிடையாது. இப்படி இப்படி கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்த கரையை. அடுத்த கடலில் போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன். அதோட அப்படி கோயில் இதுக்குன்னு சொல்லிவிட்டா மற திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்ரிப் அடி விட்டோம்னா மறு ட்ரிப் போகிறதுக்கு மனசு வராதுல்ல. அதோட கொஞ்சம் பார்த்தோம் போகிறது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குரு மற்றும் ஜானி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குரு மற்றும் ஜானி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Yeah.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: திரும்ப திரும்ப இனிப்பை வந்து ஏதாவது ஒரு வகையில கொண்டாட்டின் குதூகலத்தின் ஒரு அடையாளமா வச்சிருக்கோம். ஏன்னா அது உண்மையிலே அது மகிழ்ச்சி கொடுக்குது. ஒரு மண்டைக்குள்ள என்டார்ஃபின் சுரக்குது, மூளையில நல்லா இருக்கு, சுவையை கூட்டுது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா, நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு தெரிஞ்சா, பிள்ளைகள் 20-25 வயதிலேயே சர்க்கரை மீது ஒரு சிறு வெறுப்பை வளர்க்கணும். கேட்ச் தம் யங் ஸ்கூல்லே ஆரம்பி அப்படிங்கிறான். ஸ்கூல்ல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு இனிப்பு மீதான பற்றை குறைங்கள். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்பரம் போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். ஆனா வந்து நம்ம இனிப்ப கொண்டாடிட்டே இருக்கோம். இந்த ஜென்சி உலகத்தில், ஜென்சி உலகம் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 2000 பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 26 வயசு. இப்போ 25-26 வயசுல 23-22 எடுத்துக்கலாம், 22-32 வயசுல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மக்களினுடைய ஒரு ஆரோக்கிய சிக்கல்கள் என்னெல்லாம் இருக்கு, அவங்க முன்னாடி நிற்கிற சவால்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நண்பர்களே, நாம ரொம்ப ரொம்ப உணவு விஷயத்துல எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சிப்ஸ் இப்படி இருக்கு, பார்த்தோன்னே 10 ரூபா பாக்கெட்டு நம்ம பிள்ளைகள் தரையில விழுந்து அட முடியுது. ஒரு நாள் கொடுத்தா என்னன்னு அப்ப நம்ம இளைஞர்கள் இருந்து, நம்ம குழந்தைகள் இருந்து அவற்றை விலக்கி வைக்கணும். அவன் எழுதுறான், அந்த சிப்ஸ் வந்து சாதாரணமா வரல, அந்த சிப்ஸுக்கு வந்து வெறும் பாக்கெட்ல இருக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். பழைய உருளைக்கிழங்கு வளைஞ்சி நெளிஞ்சு குட்டியா உருண்டையா வேற வேற மாதிரி இருந்துச்சு. வான்கோவுடைய உருளைக்கிழங்கு ஓவியம் ஒரு மிக பிரசித்தியான ஒரு ஓவிய கலையில முக்கியமான விஷயம். ஆனா அப்படி அன்னைக்கு வான்கோ பார்த்த உருளைக்கிழங்கு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற உருளைக்கிழங்கு அழக கூழாங்கல் ஆட்டம் இருக்கு, ஒரே ஷேப்ல. எப்படி வந்துச்சு? உருளைக்கிழங்காக மாறல, நம்மால் மாத்திட்டாங்க. எப்படி மாத்தினாங்கன்னா, சிப்ஸுக்கு ஸ்லைசிங்க்கு கரெக்டா இருக்கணும், ஸ்லைசிங் கரெக்டா வரணும். அது மட்டும் இல்லை, அது பொறிச்சு வரும்போது வாயில ஒட்டக்கூடாது, எப்பவுமே மொறு மொறு மொறு மொறுன்னு இருக்கணும். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கூறுகளை மாற்றி மாற்றி இன்னைக்கு உருளைக்கிழங்க வேற வடிவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நாட் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு, அவ எல்லாமே வந்து ஹைப்ரிடைஸ் பண்ணி பண்ணி பண்ணி வேற வேற வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் இன்ஜினியரிங், அந்த அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங், அதீத வெப்பத்தை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் நியூக்ளியஸ்லாம் எப்படிலாம் மாறுதுன்னு எழுதுறாங்க. அந்த மாறக்கூடிய அந்த புரதங்கள்னால் நடக்கக்கூடிய உடலில் என்ன மாற்றம் வரும்னு இன்னைக்கும் பெருசாக ஆய்ந்து அறியலை. ஆனால் சிக்கல்கள் வருவதே நோட் பண்ணிகிட்டே வராங்க. இதை சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் என்னென்ன சிக்கல் வருது, சர்க்கரை முதல்ல வரும்போது யாரும் பெருசாக யோசிக்கலை, திரும்ப திடீர்னு பார்த்தான். இப்போ சுகர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் NCD வரக்கூடிய 2 கருவையும் பார்த்தாங்க. 1850 வரைக்கும் நம்ம ஒன்றும் கூட்டு சர்க்கரை இந்த மாதிரி தனி சர்க்கரை கிடையாது. அப்போல்லாம் வந்து ஒன்லி கூட்டு சர்க்கரையாக கொஞ்சம் வெள்ளமும் கருப்பட்டியும் காலகாலமாக சங்க காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தது தான். அவை கூட்டாக இருந்தப்போ ஏகப்பட்ட கனிமங்கள் இருந்தது, தனியாக இல்லை, அது பட்டுன்னு ஒரு பீக்கை கொடுக்கல, ஹை கிளைசிமிக்காக இல்லை, கொஞ்சம் மீடியம் கிளைசிமிக்காக இருந்தது. அதனால் பெரிய சிரமம் வரல. நாளைக்கு காலைல விமானத்தில் சர்றன்னு போய் இறங்குற வாழ்க்கை வந்துருச்சு இங்கே. அப்போ நமக்கு இது தேவையில்லை, இப்படியான தனி சர்க்கரைகள் தேவையில்லை. இந்த தனி சர்க்கரைகள் வந்தவுடனே தான் இந்த நோய்கள்லாம் கூடுது. அப்போ நம்ம கொஞ்சம் இன்றைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பணிகள் செய்கிறோம், எவ்வளவு உடல் உழைப்பு இருக்கு, அதற்கேற்றாற்போல் நம்முடைய உணவை கட்டமைக்கணும். இனிப்பு வேண்டாம், நேரடியான இனிப்பு வேண்டாம், நல்ல பழங்களில் இருக்கக்கூடிய கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய பழங்களை சின்ன வயசில் நிறைய சாப்பிடட்டும். சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சுன்னா நீ மாம்பழம் பழாப்பழம் வாழைப்பழம் தொடவே கூடாது, சர்க்கரை வியாதின்னு தெரிஞ்சிருச்சா. ஆனால் தெரியறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வரல, அப்பா அம்மாலாம் டயபெட்டிக்காக இருக்காங்க, எனக்கு 20 வயசு ஆகுது, 22 வயசு ஆகுதுன்னா இப்போ இருந்தே இந்த நேரடி சர்க்கரைகளை பாதுஷா மைசூர்பா இதெல்லாம் வேணாம். இனிப்பாக சாப்பிட்னா கொய்யாப்பழம் சாப்பிடு, நல்லா வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கோ, பப்பாளி எடுத்துக்கோ. அப்படி அந்த பழக்கத்தை நம் ஜென்சி உலகத்திற்கு கொண்டு வந்தே ஆகணும். இனிப்பை ரொம்ப ரொம்ப குறைத்தாக வேண்டிய ஒரு ஒட்டுமொத்த காலத்துக்கு வந்துட்டோம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: வள்ளி,

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த்குமார். என்னோட வயசு வந்து 34. நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணங்களோட நிறைய கனவுகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அமுதா மிஸ் அவங்க இறந்தது. இன்ன வரைக்கும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. 2006 மறக்க முடியாத ஒரு நாள். நான் பார்த்திங்கன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பெரியம்மா மாதிரி, என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் வந்து எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சதில்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு டைம் நான் வந்து பாம்பன் பாலம், பாம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோன்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதோ அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மா கூட அந்த நிகழ்வு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர்

0: உலகிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சக்கரவியாதி மொதல் 10 வருஷம் ஒன்றும் செய்யாது, அடுத்த 10 வருஷத்தில் லேசாக ஒரு மெலிவு இருக்கும், கொஞ்சம் களைப்பு இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், உடல் எடை குறையலாம், தாகம் அதிகமாக இருக்கலாம், ஒன்றுக்கு அதிகமாக போவோம், சில பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னது செகண்ட் டிகேட்ல வரலாம், தேர்ட் டிகேட்ல தான் ரியல் வார் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ 30 நான் சொன்னேன்னா இந்த ஜென்சி உலகம், இந்த 25-30 வயது, 22-30 வயசில் லேசாக ஐஜிடிக்குள்ளே போயிட்டாங்கன்னா 35-40 வரைக்கும் அவன் பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் 40 வயதுக்கு மேலே நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும். 45-50 வயதில் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் ஒன்று ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஏதாவது ஒரு புற்றுநோய், மிக அதிகமாக சிறுநீரக செயலிழப்பு, இந்த மூணுக்குள்ளே சிக்கிறாங்க. அப்போ 90 லட்சம் பேரில் 30% தான், 30 லட்சம் பேர். தமிழ்நாட்டிலேயே பயமாக்கிற அந்த நம்பர் வந்து ஒரு 30 லட்சம் பேர் இந்த சிக்கலில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 4-5 லட்சம் பேருக்கு வேணால் இன்சூரன்ஸ் வசதி இருக்கலாம், பொருளாதார வசதி இருக்கலாம், அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் செய்யக்கூடிய வழி அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு 4-5 லட்சம் பேர் இருக்கும். மீதி 25 லட்சம் பேர் அரசாங்கம் உதவி பண்ணால் தான் தப்பிக்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு, இந்த சிக்கலுக்குள் போகாமல் நாம் ஜென்சி உலகத்தை காப்பாற்ற வேண்டும். ஆரோக்கியத்தை மிக அதிகமாக அழகாக புரிந்திருக்கக்கூடிய சமூகமாக ஜென்சி சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எனக்கு அதில் முதல்ல உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ அது எப்படி இருக்கும், நீங்கள் கரெக்டாக அதான் விஷயத்தை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காக சில இணைய தேடல்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். சில கிளாடு நமக்கு தான் இருப்பது, இருக்க போகிற ஆசான் வந்து கிளாடு தான் எல்லாருக்கும் வந்து செயற்கை நுண்ணறிவில் நிறைய தேடுறது வந்து ஜெமினியே தேடுறோம், சாட் ஜிபிடி தேடுறோம். அறிவியல் பூர்வமாக தேடணும்னா கிளாடு வந்து மிகச்சிறப்பாக செய்திகளை கொடுக்கும். அந்த அடிப்படையில் தேடி தேடி பார்த்தால் பல புள்ளி விவரங்கள் இந்த கருத்தை ஆமோதிக்கின்றன. ஆமாம், ஜென்சி பீப்புள் ஆரோக்கியத்தை மிக மிக கவனமாக தேடுகிறார்கள். என்ன சிக்கலா இருக்குன்னா, அவர்களுடைய தேடலுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்கும். தேடுகிறது உண்மை, ஆரோக்கியத்தை தேடுறாங்க. என்ன எனக்கான முதல்ல நம்ம பழைய சமூகத்துக்கும், எங்கள் நான்லாம் 55-56 வயசு, எங்கள் வயசுக்காரங்களுக்கும், 40களில் இருக்கக்கூடியவங்களுக்கும், 20களில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வேறுபாடுனா, ஒரு ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர்னு எடுத்துப்போமே, உடலினுடைய ஆரோக்கியத்தை தேடக்கூடிய ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சா, எங்கள் காலத்தில் டாக்டர் அப்படின்னா குடும்ப டாக்டர் தான். எங்கள் அப்பா யாரையோ ஒருத்தர் பார்த்துருப்பாரு, அவர் பையன் இப்போ டாக்டராக இருக்கலாம், இல்லை அவரே இன்னைக்கு வயசாக டாக்டராக இருக்கலாம். முதல்ல அந்த மருத்துவரை நேரடியாக எனக்கு வயிற்று வலிக்கு, எம்மா எனக்கு வயிற்று வலிக்குமா, இல்லை அங்கே போய் ஜெய்சஸ் டாக்டரை போய் பார்த்துட்டு வா, அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன். நான் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஜென்சி பீப்புள் தேடல் வந்து முதல்ல வந்து தகவலை தேடுகிறாங்க. இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட். டாக்டர் தேட மாட்டான், வயிற்று வலிக்கா, அம்மாட்ட பேச மாட்டான், அம்மாட்ட பேசுறதே இல்லை, அது வேற விஷயம். அப்பா கிட்ட பேசுறது இல்லை, நண்பர்கள்ட்டே. அவனுடைய பியர் குரூப்புங்கிறது நண்பர்கள் தான், பியர் குரூப் நண்பர்கள் கொடுக்கக்கூடியது. அதிகம் அவன் தகவல்களை தேடுறான் வயிற்று வலிக்கு. டக்குன்னு நெற்ற போட்டு சாட் ஜிபிடியோ, இப்போவாது சாட் ஜிபிடி கிளாடு, அதுக்கு முன்னாடி வெறும் கூகுள் மட்டும் இருந்தப்ப ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லி தகவலை தேடினானா அது டக்குன்னு முதல்ல ஒரு செய்தியை கொடுக்கும், மேபி ஏ கேன்சர் அப்படிங்கும். அவன் நேற்று உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்ருப்பான், அது லைட்டாக கொஞ்சம் வாயு வந்து லேசாக வலிச்சிடும். ஆனால் இப்போ அப்படி சொல்கிறது இல்லை, ஏ முன்னேறிச்சு கிளாடு ஏலாம் அப்படிலாம் பேசுறது இல்லை. ஆனால் முதல்ல அவர் தகவலை தான் தேடுறாங்க. ரெண்டாவது தகவலை தேடினதுக்கப்புறம் இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் எங்கெல்லாம் இருக்கு அதை தேடுறான் ரெண்டாவது. இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து அறிந்து சொல்லுது. முதலில் தகவலை தேடு, அதுக்கப்புறம் அது சொல்லக்கூடிய ஊடகங்களின் கருத்துக்களை தேடு. இது ரெண்டாவது. இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்றாங்க, சமூக ஊடகத்தில் இதை பற்றின விஷயங்கள் எங்கெங்க என்ன நடக்கு, எந்த ஆஸ்பத்திரி இதை விளம்பரம் பண்ண, அப்போ என்ன அது, சமூக ஊடகங்களில் யார் வலிமையாக கருத்துக்களை திணிக்கிறார்களோ, யார் அழகாக மென்மையாக ரசிக்கிற மாதிரி கருத்துக்களை திணிக்கிறார்களோ அந்த கருத்து அவனுக்குள்ள போயிரு. அந்த கருத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவன் டாக்டர் உடனே தேடுறதில்ல, அந்த கருத்தை அவனுடைய சக நண்பர்கள்ட்ட தான் பேசுறாங்க.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: காத்தடைத்த பையடா நமச்சிவாய் கேளு, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓட.

0: நமச்சிவாயம்.
1: நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைக்கு பார்த்து சொல்லடா. நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைக்கு பார்த்து சொல்லடா. உன் வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்கா செய்யடா. வாயும் பொய்யா வயிறும் பொய்யா.

ஆயும் கனியும் எதற்கடா, வாயும் வயிறும் பொய் என்றாலே காயும் கனியும் எதற்கடா, தாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா, தாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா.

அடிச்சு விடு, இல்ல சலாம் போட்டு ஓடி விடு. காயும் கனியும் உடலை வளர்க்க கடவுள் படைத்த பொருளடாங்கப்பா. காயும் கனியும் உடலை வளர்க்க

0: நில்லடா. என்னையா இன்சல்ட் பண்ற?
1: ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா, மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா. ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா, மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: அந்த பியர் குரூப் அப்படிங்கிறாங்க, யார் ஃப்ரெண்டு, யார் வந்து கூட உரையாட, ஏன்னா அவனோடு உரையாடுவது அலைபேசியும் நண்பனும் மட்டும்தான். அறிவார்ந்த புத்தகங்களோ, அறிவார்ந்த பெரு நீண்ட உரைகளோ, இல்லை அறிவார்ந்த குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடியவர்களோ, அவனுடைய ஆசிரியனோ இல்லை. அவனுக்குள்ள முன்னாடி நிற்கிறது ஒன்று அலைபேசி, இன்னொன்று அவனுடைய பியர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், மூணாவது அவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓகே யார் ரிவ்யூ நல்லா போட்டிருக்காங்க அந்த டாக்டரை போய் பார்க்கலாம். சென்னையில எல்லாம் அதுதான் முதல்ல டெசிஷனே. அவன் இட்லியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் தேர்ந்தெடுத்தாலும் சரி, கூகுள் ரிவ்யூ எவ்வளவு, 4.2 இருக்கா, 4.5 அண்ட் அபவ் இருந்தால் பார்க்கலாம், 2.3 முடிஞ்சது வேண்டாம். இந்த ரிவ்யூவை பார்த்து தான் அவன் வந்து அந்த கூகுள் ரிவ்யூவை பார்த்து தான் மருத்துவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போய் அவர் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்படியே அவர் வந்து சார் வந்து எழுதி கொடுத்தா அப்படியே டகால் போய் வாங்கி போடுறதெல்லாம் மாட்டான். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி மறுபடியும் அந்த கூகுள் குலசாமிகிட்ட போட்டு பார்ப்பான். அதை போட்ட உடனே அது என்னெல்லாம் சொல்லுது, இந்த சாப்பிட்டா தீருமா, இல்லை இந்த சாப்பிட்டா எனக்கு வேற என்னெல்லாம் செய்யும், வாட்டர் ஆல் த சைட் எஃபெக்ட் ஃபார் பென்டாப்ரசோல் அப்படின்னு போடுவான், வாட்டர் ஆல் த சைட் எஃபெக்ட் ஃபார் அசித்ரோமைசின், ப்ராபபிள் சைட் எஃபெக்ட்ஸும் போட்ட உடனே அது இந்த 20 வருஷத்தில் பண்ண ஆராய்ச்சி முடிவுகள் அத்தனையும் போட்டு யூ மே பி ஹேவிங் திஸ் ஒரு 40 சைட் எஃபெக்ட்ஸை முதல்ல எழுதிடும். அப்புறம் அவனுக்கு அசித்ரோமைசின் மேலே நம்பிக்கை போயிடும். அசித்ரோமைசினுக்கே அந்த நிலைமை என்ன, ஆடாதோட கஷாயத்தை நினச்சி பாருங்க. எங்களுக்கு தகவலும் வராது, எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இன்னும் வந்து கூகுள்லேயோ சாட் ஜிபிடிலையோ எதுவும் கிடையாது. எல்லா பிரச்சனைகளின் முடிவில் அவனால் ஒரு சரியான தீர்வை நோக்கி நகர முடியல. பட் இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டெப்பை அந்த இன்ஃபர்மேஷனை தேடுறதும் அந்த ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் இருக்கிறதும் பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் சரியானதாக அவர்களிடம் போல. ஒரு நம்பிக்கையற்ற மனநிலையில் அவங்களுக்கு வந்து யார் மேலேயுமே, நாட் ஓன்லி மருத்துவர் மட்டும் இல்லை, ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. யார் மீதும், ஆசிரியன் மீதோ, அவனுடைய சக நண்பர்கள் மீதோ, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மீதோ, பாய் ஃப்ரெண்ட் மீதோ, மனைவி மீதோ, கணவர் மீதோ, எவர் மீதும் ஒரு ஆழமான நம்பிக்கையை வைக்கிறது இல்லை. அந்த ஆழமான நம்பிக்கை வைப்பதே அறிவிலித்தனம் என்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையற்ற மேம்போக்கான ஒரு உலகத்தில் வாழும்போது இந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்களில் அவர்கள் எவரையும் நம்பாமல் வெறும் தகவல்களை நம்பியே தகவல்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிறையா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தகவல் வேறு அறிவு வேறு. தகவல் வந்து நிறைய கொட்டி கிடக்கு, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாலேஜ் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து சரியான விஷயத்தை, அறிவை சரியான நபர்கள் மூலமாகவோ, சரியான நூல்கள் மூலமாகவோ, சரியான படிப்பு மூலமாகவோ, சரியான மிகச்சரியான உரைகள் மூலமாக மட்டும்தான் ஒருவர் எடுக்க முடியும். இந்த சிக்கலில் தான் அந்த ஏஜென்சி உலகத்தினுடைய ஆரோக்கிய தேடல்கள். சின்ன சின்ன அக்கறைகள் தான் அவங்கள வந்து மாற்றிக்கொண்டே வரும். இனிப்பு இப்படி இருக்குன்னா அடுத்த பெரிய சிக்கல் உப்பு. பிரபஞ்சத்திலிருந்து அத்தனை கனிமங்களும் நம் உடலுக்குள் வந்திருக்கணுன்னே எனக்கு திருமூலர் பாட்டு கேட்டுச்சு. அவர் என்ன சொன்னார், சொன்னது, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு ஒரு பாட்டு விட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவர் எல்லாம் எல்லாம் இருந்து 1390 கோடி முன்னாடி இருந்து வந்தது தாண்டா இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். இதே பாடல் தான், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும், வாட் இஸ் பிரசன்ட் இன் யுவர் மேக்ரோ காசம், பிரசன்ட் இன் யுவர் மைக்ரோ காசம், போத் ஆர் சேம், போத் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர், அதான் அதனுடைய மீனிங். அப்போ அந்த ஒரு புரிதல் உள்ள ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகமாக தானே நம்ம இருந்திருக்கோம். நீ உயிரை வளர்க்கணும், ஞான வாழ்க்கையில் போகணும், பல புரிதல் வரணும், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உடம்பு ஒழுங்காக வச்சுக்க, உடல் சரியாக இருந்தாம இல்லாமல் உடம்பு மாயைன்னு சொன்ன காலத்தை தூக்கி எரிஞ்சு பாடப்பட்ட பாடல் தான் இது. 3வது நூற்றாண்டில் திருமூலர் வந்து பாடுறாரு, அது வரைக்கும் உடம்பெல்லாம் மாயை, எல்லாம் மாயா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாதுரா, உடம்பு உண்மை, ஒழுங்கா சுகர் வந்துன்னா கால் போயிடும், உடம்பு சுகர் கரெக்டா பார்க்கலன்னா கிட்னி வேலை செய்யாது அப்படிங்கிற புரிதலை சொன்னவன்தான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அதை சரியா வை அப்படின்னு சொல்லி உருவானதுதான் சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் யுனானியும் எல்லா மருத்துவம் அப்படிதான்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு சக மனிதன் மீது அன்பில் பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு சில அனுபவ கோர்வுகளை வைத்து செதுக்கி செதுக்கி வந்ததுதான் பாரம்பரிய மருத்துவ முறைகள். அதுல நிறைய பிழைகள் இருக்கலாம். ஆனா காலத்தால் ஒருபோது பிழை மண்டி கிடக்கும். அந்த பிழைகளை அகற்றி தவறான கருத்துல இருந்தா தூக்கி எரிஞ்சிட்டு அதுல இருக்க அனுபவ கருத்துக்கள்ல ஒரு அறிவியல் கூறு இருக்குன்னா அதை எடுத்து கொண்டாட வேண்டியதுதான் நம்மளோட அவலம். அதெல்லாம் போயிடா, அதெல்லாம் அந்த காலத்துல பாடினா பின்னாடி பாட்டு பாடி இப்போ போறியா அப்படின்னு சொன்னா நம்ம தான் அறிவிலி. ஓ, இத்தனை கனிமங்கள் உள்ள வந்தனா பிரபஞ்சிலிருந்து வந்திருக்கா? ஆனா இதெல்லாம் நிறைய லேபரட்டரிகளை தெரியல. தெரிஞ்சுனா அவங்க இன்னும் 4-5 மெட்டல் எழுதி அதை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை படி இப்போ இவர் படப்புறம் இது இங்கிருந்து வரல, பிரபஞ்சத்திலேருந்து வந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கான வேலையை எப்படி உருவாக்குன்னு புரியுது. இங்கே மட்டும் இல்லை, இப்போ வந்து அகெயின் இன்னொரு லான்செட் மருத்துவ உலகத்தில் அது ஒரு பைபிள் ஆஃப் மெடிக்கல் ஜேர்னல் சொல்லலாம், அப்படியான ஒரு மருத்துவ ஜேர்னல். நவம்பர் 2025 முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த லான்செட் வந்து ஒரு பப்ளிகேஷன் கொண்டு வரான், இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் UPF-னு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு எத்தனை பிரச்சனையை உருவாக்குறதுன்னு மொத்தமாக 25 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் டைம் அந்த லான்செட் ஜேர்னல் எவ்வளவு அந்த ஒரு பெரு பெரு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சிப்ஸ்னால பிசி ட்ரிங்க்ஸ்னால அதிகமாக வேல்யூ ஆட் பண்ணி மதிப்பு கூட்டி இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸிங் பண்ணக்கூடிய குட்டி குட்டி சாக்லேட்டும் சிப்ஸும் குழந்தைகளின் உடல் நலத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுன்னு அந்த ஆர்டிகல் எழுதிட்டான். அந்த பப்ளிகேஷன் வந்தோடனே எல்லா கம்பெனியும் லான்செட் மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் முதல் முறையாக அந்த கட்டுரை, அதை படிக்க 23 பக்கம், அதை வந்து அந்த வெளியான அன்னைக்கு அடுத்த நாள் ஹார்வர்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த ப்ரொஃபஸர் எனக்கு அதை லிங்க் அனுப்பிச்சு, சார் நீங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயத்தோட முக்கியமான இது தயவு செய்து 25 பக்கம் படிச்சிருங்க இன்றைக்கி அப்படின்னு அந்த லிங்க் அனுப்பி விடுறாரு. படிக்க படிக்க 20 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயந்தான், இந்த வெள்ளை சர்க்கரையும் அந்த மைதா மாவும் எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ஆனாலும் கேட்டுட்டு நம்ம கடந்து போயிட்டு அதனுடைய சந்தை கூடிக்கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கும் வந்து எல்லா வீடுகள்லேயும் இனிப்புகள் கொட்டி கிடக்கின. இன்றைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக நிறையா வாங்குகிறோம், தினமும் வீட்டில் இனிப்பு சாப்பிட்றவங்க, தினமும் எதையாவது ஒரு காரணம். இந்த மாதம் போன மாதத்தெல்லாம் எங்கிட்ட வர்ற பேஷண்ட்டில் பல பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டில் என்னங்க 6.8 தான் வச்சுருந்தீங்க, இப்போ 7.4 இருக்குது அப்படின்னு கேட்டால், சார் மாம்பழம் சார், சீசன் சார், இப்போ கூட நீங்கள் சாப்பிட்லன்னா அப்புறம் எப்போ தான் சாப்பிட்றது, அதுக்கு வாழை செத்தாக தான் என்ன, நீ டக்குன்னு செத்துட்டா பரவாயில்லடா, இழுத்துட்டு இப்படி போய் உட்காந்து படுத்திருந்தோன்னா எப்படி யோசிச்சுப்பார் அப்படின்லாம் சொல்ல வேண்டியது. அவ்வளவு இனிப்பை ஏதாவது ஒரு காரணம், மச்சனை வீட்டு கல்யாணம், மைசூர் பா வச்சா சாப்பிடாமையா இருக்க முடியும், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி சொல்லி சர்க்கரையை கட்டுப்பாடா இல்லாமல் வைத்திருக்க கூட்டம் நம்மிடையே நிறைய அதிகம். எவ்வளவு இந்த துறைகள் ஆய்வுகள் எல்லாம் பெரிதாகி நம்மளுடைய நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளவு பெரிய ஆள்களாக வரலாம். இன்னைக்கு படிக்கிற படிப்புக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு, அத்தனை விஷயத்தையும் படிச்சு ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய மனிதர்களாக வரலாம். ஒரு நபரை பற்றி போட்டிருந்தாங்க, தனியாக ராக்கெட் விடுறாரு, இப்போ அவர் வந்து ஒரு 5-6 வருஷமாக அந்த வேலையை செஞ்சு இன்னைக்கு அவரோட கம்பெனியோட லிஸ்டட் கம்பெனி, இன்னைக்கு அவரோட கம்பெனி வேல்யூ வந்து 10,600 கோடி அந்த கம்பெனியோட வேல்யூ. அப்படியான ஒரு வளர்ந்த உலகத்துல, மருத்துவ உலகத்துல நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு போறோம், தொழில்நுட்பத்துல நம்ம பெரிய உலகத்துல போறோம், அத்தனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய எல்லா இலக்குகள்லையும் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. டெஸ்லா அதனுடைய தலைமை ஆளா இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இப்படி எல்லா இடத்துக்கும் நம்ம ஆளுங்க போறதுக்கும் படிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் போது அத்தனை பேருக்கும் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி ஒரு மாரடைப்பு வருது கூட சூழல் இருந்தா எவ்வளவு இழப்புகள் வரும் என்று நினைச்சு பாருங்க. தனி மனிதனுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு இழப்பு, இந்த ஊருக்கு இழப்பு, இந்த வீட்டுக்கு இழப்பு. அவன் 35 வயசுல நல்ல மேல நோக்கி மிகப்பெரிய அளவுல வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுகர் 8.5 அப்படின்னா வீட்டுல சொல்லுவாங்க, எதுக்குங்க இதுக்கெல்லாம் அலைச்சல், ஏன் போட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு, இருக்குது போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது போதும்ங்கிறது ஒரு நல்ல பிலாசபிக்கலா நல்ல விஷயம்தான், ஆனா போதும்னு ஒரு வளர்ச்சியின் உச்சத்தை அடையக்கூடிய ஒருத்தர் இந்த நோய்க்கு பயந்து வேணான்னு விட்டாங்கன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு போகும், எவ்வளவு பொருளாதார சிக்கல்கள் வரும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது பெண்

0: வேதம் என்னும் ஒரு சரக்கு, அது சகல இடத்திலேயும் இருக்கு.
1: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
2: சரி குடுமா.
3: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
1: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
3: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
1: ஏ இதுல என்ன இருக்கு
3: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
4: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மஞ்சு மலர் கொடி வந்து விழுந்ததும் மாவினு கூட்டதும் உள்ளே காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே பழகின் பத்திரையும் கனிகள் எழுப்போம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நண்பர்களே, நம் வீட்டு குழந்தைகள்ல இப்போதிருந்தே உணவின் மீது மிகப்பெரிய அக்கறையை விதைத்து கொண்டே இருங்க. 7.5-8 கோடி மக்கள், இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்தா 7.5 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை வியாதி, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1 கோடி பேர். 80 லட்சம் ப்ரூவனா, 70-80 லட்சம் நோன் டயபெட்டிக், 30 லட்சம் பேருக்கு மேலே ஐஜிடி. இந்த ஐஜிடி எப்போ வேணாலும் டயபெட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளினா எவ்வளோ பேர்ப்பா கரெக்டாக அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க? இத்தனை பேர் இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் பார்த்தா வெறும் 10% தான். 1 கோடி பேரில் 10%னா 10 லட்சம் பேர் மட்டும்தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. சரி, இதில் என்ன தகவல் இருக்குது? மீதி 90 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 90 லட்சம் பேரை என்ன சொல்கிறாங்க, நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் திட்டக்குழுவில் இருந்தேன் அப்போ இருக்கும்போது எப்போவுமே நாங்கள் நம்பரை மட்டுமே பார்த்துட்ருந்தோம். என்ன நம்பர்ஸ், எவ்வளோ பேர் டயபெட்டிக், எவ்வளோ பேர் ஹைப்பர் டென்ஷன், எத்தனை பேருக்கு பிசிஓடி இருக்குது, எத்தனை பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து அனிமியா இருக்குது, இதை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 40 லட்சம் இங்கேயா அங்கேயா ஐஜிடி அப்படிம்பாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது சர்க்கரையை சரியாக கையாளக்கூடிய தன்மை உடல் குறைவாக வச்சிருக்கு, மெட்டபலைஸ் பண்ண மாட்டேங்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்சுலின் நல்லா தான் சுரக்குது, ஆனால் அது சரியா வேலை செய்து அந்த இன்சுலினை செல்லுக்குள்ள குளுக்கோஸை ஆற்றலாக்கி செல்லுக்குள்ள தள்ள மாட்டேங்குது, அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. இன்னும் வேறு சில சுரப்புகளின் குறைவுனால ஒரு ஐஜிடி அப்படிங்கிற இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்ல 30 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. இனிப்பு நம்ம பேசுறோம், இனிப்புல இவ்வளவு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம சாப்பிட்ற உப்பு. உலகத்திலேயே மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் நம்ம கூட்டத்தான், உலகத்திலேயே. நான் இங்கெல்லாம் சொல்லலை, தமிழ் வேறல, உலகத்திலேயே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது ஒரு நாளைக்கு 4 கிராம் சால்ட் சாப்பிடுங்கிறான். அதுவும் 4 கிராம் சால்ட் உள்ளதை நீ சாப்பிட்ற கீரை காயில உள்ளதெல்லாம் சேர்த்துக்குவான்னு சொல்றான். நான் நம்ம சாப்பிட்ற உப்பு அளவு எவ்வளோ தெரியுமா? உங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் இருக்கீங்க, கணக்கு பாருங்க. 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் சத்தியமாக 1 மாதத்தில் காலியாயிரும், அது உண்டா இல்லையா? அப்போ 250 கிராம் 1 பர்சனுக்கு டிவைடட் பை 30, குறைஞ்சது 8.5 கிராம் நேரடி சால்ட். அப்போ இது இல்லாமல் கீரையிலேருந்து வர்ற உப்பு, பேஸில் இருக்க உப்பு, இப்படி எத்தனையோ உப்பு இருக்குது. அத்தனை ஸ்வீட்டு, அத்தனை நீங்கள் சாப்பிடக்கூடிய இனிப்பு மிக தூக்கலாக இருக்கணும்னா அதில் உப்பு போட தான். மைசூர் பாலில் உப்பு இருக்குமா சார்? இருக்கும். ஜாங்கிரியில் உப்பு இருக்குமா? இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற ரொட்டியில் உப்பு இருக்கா? உப்பு இருக்குது. எல்லா ரெடி டு ஈட் ஃபுட்லேயும் உப்பு இருக்குது. சோடியம் பென்சோவேட் இருக்கும், பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கும், இப்படி வேறு வேறு உப்புகள் சேர்ந்து சேர்ந்து. சில பேர் சொல்லுவான், நாங்கள்லாம் ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட் சார் யூஸ் பண்ணுறோம், ஏ அது அதை விட அதிகம் சோடியம் குளோரைட்ரா. மரபு சேர்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் அறிவியலை சேர்த்து யோசிக்கணும். மரபு நல்லதான், ஓகே நான் அயோடைஸ்டு சால்ட் சாப்பிடல, நான் வந்து ஹிமாலயன் சால்ட் வாங்குறேன் எடு, ஆனால் அதுவும் நீ வந்து 1 நாளைக்கு 2 கிராம் தான் எடுக்கணும். ஆனால் எனக்கு இந்த ஹிமாலயன் சால்ட் சாப்பிட்றத பார்த்தா ஒரு சமயத்தில் கோபம் வருது. ஹிமாலயாவில் ஒரு மலையவே காணமா, பாகிஸ்தான் பகுதியிலையும் இந்தியா பகுதியிலையும் தோண்டி தோண்டி உடச்சி உடச்சி ஒரு மலையை காணோன்னு எழுதியிருக்கான். ஏய், நீ உப்பு போட்டு சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு மலையை காலி பண்ணுவீங்களா? தேவையில்லை. உப்பை குறைவாக பயன்படுத்தணும், மிக குறைவாக பயன்படுத்தணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுக போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலைமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை, எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதாக தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பயத்தோட தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாலிய

0: எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கும். எங்களுக்கு இந்த நான் இல்லை, நான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DDO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484993.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
1: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: சக்கரவியாதியில சிறுநீரக கோளாறு வரக்கூடிய நபர்கள் அதிகமாக இந்தியாவில் இருப்பதற்கான காரணம் நம்ம சாப்பிட்ற அதிக சால்ட். டயபெட்டிக் இருக்கு, சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிட்டோம், ஆனால் சால்ட்டை குறைக்க மாட்டோம். மோர் சாது கொஞ்சமாக ஊறுகாய் வேணும்ல அப்படின்னு சொல்லி ஊறுகாய் தொக்கு இப்படி உப்பை சாப்பிட்டு இந்த சிறுநீரகம் டயபெட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே அப்போ சிறுநீரகத்தில் ஒரு சிறு பிழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாமே நார்மலாக இருக்கும். EGFR நல்லா 90+ இருக்கு சார். அப்படியே கிரியாட்டின் எல்லாம் 0.9 தான், நல்லா தான் இருக்கேன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்ஸ் யூ ஆர் டயபெட்டிக், யுவர் கிட்னி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அப்போ எச்சரிக்கையாக என்னோட 75 வயசு வரைக்கும் EGFR குறையாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய முதல் பணி. அதுக்கு சால்ட்டையும் குறைக்கணும். அப்போ 6 சுவையில் முதல்ல இனிப்பையும் உப்பையும் குறைத்துருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்சிக்கு சொல்ல வேண்டிய, ஜென்சி ஆரோக்கியத்துக்கான முதல் படி இனிப்பையும் உப்பையும் குறைச்சிருக்கேன். எதை கூட்டணும்? கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். கசப்பு வந்து இந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பல அதனுடைய நுட்பமான தாவரவியல் அறிவியல் ஆய்வுகள் கசப்பு சுவையை உன்னித்து பார்த்தோம்னா பல மருத்துவ குணங்கள் கசப்பு சுவையில் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, வேப்பிலை எதுக்கு கலவண்டாய் அமெரிக்கால, அதில் இருக்கக்கூடிய கசப்பு பிட்டர்ஸ் தான். அந்த வேப்பிலை மட்டும் இல்லை, நாங்கள் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்துலலாம் பஞ்ச திக்தம் 5 வகையான வேம்பு, வேம்பு, நிலவேம்பு, மலைவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு, 5 கசப்பு பேய் கசப்பு. இந்த 5 சேர்ந்து உள்ள மருந்துகள் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். எந்த இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு SLE இது மாதிரிலாம் வராங்கன்னா ஏன் கசப்பை திக்தம் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் அந்த வார்த்தையை திக்தம் வாங்க நம்ம கசப்புன்னு சொல்லுவோம். இந்த கசப்பு இருக்கிறது சாப்பிட சாப்பிட கொஞ்சம் இந்த ஆன்டிபாடிஸை வந்து ஃப்ளஷ் பண்ணும் அப்படின்னு அடிப்படை ஆய்வுகள் சொல்லுது, இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் நிறைய அந்த ஆய்வுகளை உன்னித்து பார்த்துக்கொண்டே வரும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ட்ரக் வெளியே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு பெரிய உதாரணம் நிலவேம்பு. நிலவேம்பை கொண்டாடணும் மேடம். எதுக்கு? நிலவேம்பு வந்து ஒரு வைரோஸ்டாட்டிக்காக இருக்கு, சில நேரத்தில் ஆன்டி வைரலாக இருக்கு. அது மட்டும் இல்லை, நிலவேம்பு முட்டு வலியை குறைக்கிறது. எப்படி முட்டு வலியை குறைக்கிறதுக்குன்னா நேரம் அனால்ஜெஸ்டிக் எஃபெக்ட் இருக்கா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆனால் அது அந்த ஆன்டிபாடிஸை ஃப்ளஷ் பண்ணுது, அவனுக்கு பெயினை குறைக்குது. இதெல்லாம் மருத்துவ ஆராய்ச்சிகள் இருக்கட்டும். நம்ம வீட்டில் கசப்பான உணவுகளை தினம் எடுத்துக்கொள்வோம், அவ்வளோதான் செய்தி. போன வாரம் முழுக்க கசப்பு தினசரி சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்போம்? கசப்பு தினசரி சாப்பிட்டோம். ஆறு சுவை சாப்பிடும் சொல்லியிருக்காங்க. யாரும் தின கசப்பு தினசரி சாப்பிட்டுருப்போம், சாப்பிட்டுருக்க மாட்டோம். தினசரி இனிப்பு சாப்பிடாம யாராவது இருந்திருப்போமா? ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு இருக்கும். தினசரி உப்பு சாப்பிடாம இருந்திருப்போமா? கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ஆனால் கசப்பை தினசரி சாப்பிட்றதில்ல. தயவு செய்து கசப்பை தினம் எடுத்துக்கொள்வோம். ஸ்வீட் எடு கொண்டாட தூக்கி தூர போட்டுட்டு கசப்பெடு கழிப்புறு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்போம். தினம் கசப்பு பாவக்காரலாம் கசப்புனா வருவோம். வேப்பலை காவை பாவக்காய் மட்டும் இல்லை, வெந்தயம் எடுத்துக்கலாம், கருவேப்பில துவையல் எடுத்துக்கலாம், சுண்டைக்காய் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயும் கசப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஸோ உணவில் அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவில் கொஞ்சமேனும் கசப்பு சேர்த்து கொண்டே இருக்கணும். அடுத்து துவர்ப்பு. இருக்கிறதுலே ஆக சிறந்த சுவைகளில் ஒன்று துவர்ப்பு சுவை. துவர்ப்பை வந்து சரியான ஆங்கில சொல் இல்லை. இப்போ இப்போதைக்கு அவங்க அஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ட்ரிஞ்சன்ட்டும் துவர்ப்பும் அப்படியே ஒத்துக்கணும். துவர்த்தல் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் உலர்தல் அர்த்தம். ட்ரை, ஒரு ட்ரை ஆக்கக்கூடிய, ஒரு உலர வைக்கக்கூடிய. அதனால தான் பெண்களுக்கு தெரியும் மாதவிடாய் கொட்டுது ரொம்ப மெனரோஜிக்காக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாழைப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கோ. வாழைப்பூ துவர்க்க வைக்கும், உலர வைக்கும், ட்ரை ஆக்கும். அந்த துவர்த்தல் வந்து பல மருத்துவ குணங்களை வைத்திருக்கிறது உள்ளுக்குள்ள. துவர்ப்பு சுவையுள்ள பல மூலிகைகளை கொண்டாடுகிறது சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும். அப்போ நம்ம உணவில் இனிப்பையும் உப்பையும் குறைச்சி கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். நடுவில் ரெண்டு பேர் இருக்கான், என்னது புளிப்பு காரம், அவற்றை மிதமாக வைத்துக்கொள்ளணும். ரொம்பவும் கூட்டக்கூடாது, ரொம்பவும் குறைக்கக்கூடாது. புளிப்புலேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் வத்த குழம்புல கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு லிட்டில் சாம்பாரில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ரசத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை கோழிக்கறியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல துளி புளிப்பை சேர்த்து கொள்ளுங்க.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குடிக்கவே முடியவில்லையே, சிரிப்பதப்படி. பட்டாடை, பஞ்சனை, பால், பழம், தேன், சுவை, இட்டபடி செய்ய ஏவலாள். தொட்டிலே தவழும் போதே சுகத்தில் தவழ்ந்தேன். வெண்ணை சரழுகையில் தாழி உடைந்து விட்டதே, கண் திறந்து பார்த்தவுடன் காட்சி மறைந்து விட்டதே. வாழ்ந்தவன் தாண்டு விட்டால் வரையோட்டிலும் கேவலம் என்பார்களே, இது என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன்?

எந்த வேலை செய்து என்ன தெரியும் எனக்கு? திண்டிக்கு வழக்கம் என் மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறன் என் கரங்களுக்கும் இல்லையே. கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லை. எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்?

காந்தி ஏழ்வையை ஏற்றார். புத்தர் அவதியில் அலைந்தார். அவர்கள் நினைத்திருந்தால் சுகம் தானாக வந்திருக்கும். நான் இப்போது தேடினாலும் கிடைக்காது. நான் செல்வத்தில் கிடைத்த போது என்னை ஒட்டி நின்றவர்கள், உறவு கொண்டவர்கள் இனி எங்கே வரப்போகிறார்கள்? யார் என்று மதிப்பார்கள்? பஞ்சை நான், பராரி நான்.

அம்மா அம்மா, உன் தாலாட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு சீமான் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்று. வீண்டு விட்ட நிலையை எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறாளே என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா அம்மா.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணமுள்ள புளிப்பு அப்படின்னா எலுமிச்சை, நெல்லிக்காய், குடம்புளி. இந்த வெஸ்டர்ன் காட்டுடைய அந்த பக்கம் நம்மளுடைய இது வரைக்கும், மேங்களூர்ல இருந்து கோவா வரைக்கும், கொங்கன் வரைக்கும், இந்த பக்கம் கேரளம் வரைக்கும் மீன் கறிக்கு செய்வாங்க குடம்புளி. மீன் குழம்பு வைக்கணும்னா குடம்புளியை சேர்த்து பண்ணுவாங்க. அதுல இருக்கிறதும் சிட்ரிக் ஆசிட், ஆனா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் குடம்புளி. அதை இன்றைக்கு அமெரிக்கன் ரெமடிஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிறான். இட்ஸ் அ ஃபர்ட் பேனர் அப்படின்னு அவன் ட்ரக்கா கொண்டு வரான். ஹெய்ன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஹெய்ன்ஸ் இதெல்லாம் ஸ்குவாஷ் இதெல்லாம் பண்ண, அவன் குடம்புளியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவன் கொண்டு வரான். நம்ம ஏன் ரசம் வச்சோ இல்லை குழம்பு வச்சோ மீன் குழம்போ வச்சு சாப்பிடக்கூடாது. குடம்புளி அந்த புளிப்பு சுவையில ஒரு மருத்துவ குணம் கிடையாது. எலுமிச்சம்பழம் அதுல இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், புளியில இருக்கிறது டாட்டாரிக் ஆசிட், டொமேட்டோ தக்காளியில இருக்கக்கூடியது ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனாலதான் அந்த கல் வரும் சாப்பிடாதரா. ஏன் கல் வர்றவங்க தக்காளி சாப்பிட கூட நிறைய பேர், தக்காளியில குட்டி குட்டி விதை இருக்கு சார், அது போய் கல்லா அடைச்சிக்கணும். அது கிடையாது. அதனால நாங்கெல்லாம் விதைய வடிச்சுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோங்கண்ணா. நீ விதையெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதில் இருக்கக்கூடிய அமிலம் இந்த ஆக்சாலிக் ஆசிட் நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியத்தோட சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும் உள்ள, அதுக்கு தான் ஸ்டோனுக்கு வேண்டாம் அப்படிங்கிறோம். ஆனால் தக்காளி பழத்தோட தோலை ரசத்தில் ஒதுக்கி வச்சிருவான் அப்படி ஓரமா. ஆனால் அந்த தக்காளி பழத்தினுடைய தோலில் தான் லைகோபீன் அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. வெளிநாட்டில் கண்டுபிடிக்கிறான் அந்த லைகோபீன், அந்த சிகப்பு நிறமுள்ள அந்த சத்து ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கேன்சரா மாறாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். அவனுடைய அத்தனை மாத்திரைகள்லையும் அந்த லைகோபீன் சத்தை சேர்த்து கொண்டு வராங்க. ஆன்டி ஆக்சிடென்டா அந்த லைகோபீன் சத்து உள்ள தனியா பிரிச்சு எடுத்து கொடுக்குறாங்க. அது தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய சிகப்புல இருக்கு. இத்தனை சிகப்பு நிறம் இருக்கு அப்படின்னாலே அதுல லைகோபீன் இருக்கலாம். நல்ல கருணீல நிறம் இருக்கிறது, பர்பிள் கலர், அந்த கருணீலம் இருக்குன்னா அதுல ஆந்தோசைனின் அப்படிங்கிற சத்து இருக்கு, அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். கத்திரிக்காயில இருக்கு, நல்ல பன்னீர் திராட்சையில இருக்கு. நம்மால் உடனே ஆர்டர் போட்டு ப்ளூபெரி ட்ரைட் 100 கிராம் 500 ரூபாய்க்கு வாங்குறான். 100 கிராம் 500 ரூபாய்க்கு வாங்கி ப்ளூபெரிலாம் கேன்சர் வராதுரா அப்படின்னு சாப்பிட்றான். நம்ம ஊர் நவா பழத்துல குட்டி கிடக்கு. நவா பழம் சாப்பிட்டா வாயெல்லாம் ஊதா வருது இல்ல, அந்த ஊதா வர்றது ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அப்போ நம்ம கிட்ட இப்படி பல்வேறு சுவையுள்ள, நம்ம கிட்ட 1008 பழங்களும் பல்வேறு ஸ்பைசஸும் இருக்கு. ஸோ நம்மளுடைய உணவில் எப்பொழுதுமே இனிப்பு உப்பை குறைக்கணும், கசப்பு துவர்ப்பை கூட்டணும், புளிப்பு காரத்தை, காரம் புளிப்பு நம்ம பேசணும், காரம் எடுத்தீங்கன்னா மிளகு காரத்தை வச்சுக்கணும். மிளகாய் வேண்டாம், மிளகாய்ங்கிறது மிளகு போல இருந்ததுனால தான் மிளகாயின்னு பேர் வச்சான். ஆனா மிளகு எடுத்தோம்னா அது வெறும் காரம் மட்டும் கொடுக்காது. மிளகு வந்து அதுல பைப்பரின் பைப்ரடின்னு 2 ஆல்கலைன் இருக்கு. அந்த 2 நமக்கு வந்து பல்வேறு ஒவ்வாமை நோய்களை நீக்கக்கூடிய, ஆஸ்துமாவுக்கு, அலர்ஜிக்கு, அச்சுக்கேரியல் ரேஷஸ் எல்லாத்துக்கும் மிளகு நல்லது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம். அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறு குழந்தைகள், நம்ம வீட்டில் பேரம்பேத்தியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கணும். இதை அன்றாடம் அவனை போய் உட்கார வச்சு லெக்சர் கொடுத்தா கேட்க மாட்டான். இன்னைக்கு ஜென்சியில பிரச்சனையாவது தான், நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரீச் பண்ணீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. தே வாண்ட் எவிடன்ஸ், தே வாண்ட் எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் இருக்கா, இல்லை ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப அவங்களுக்கு வரும். அதுக்கான செய்திகளை நாம் தான் பகிர்ந்து கொண்டே இருக்கணும், பேச்சுவாக்கில் பகிர்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த நோய் கூட்டங்கள் பெருகுது. ஆனால் அவன் அதை போய் எங்கே போய் தேடுறான்? நான் பார்த்தேன் எந்த 10 நோய்களுக்கு ஜென்சி வந்து போய் நெட்டில் தேடுறாங்க. பார்த்தா முதல் விஷயம் என்ன தெரியுமா, மன உளைச்சல், தூக்கம் இல்ல, சைக்கலாஜிக்கல் ட்ராமா, இந்த மாதிரி அது வந்து இந்த மாதிரி தேடுறதெல்லாம் வச்சு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா சைபர் காண்ட்ரியா. சைபர் காண்ட்ரியா நீங்க சும்மா கூகுளில் பண்ணி படிச்சு பாருங்க. சைபர் காண்ட்ரியான்னா என்ன அர்த்தம்னா, எதை எடுத்தாலும் நெட்டில் தேடி தேடி அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு சரியான தகவலும் கிடைக்காது, ஆனால் ஒரு டெசிஷன் எடுக்காம போய் சிக்கிற அந்த வியாதிக்கு பேர் சைபர் காண்ட்ரியா. இந்த சைபர் காண்ட்ரியால் அவன் தேடுற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல். மிகப்பெரிய அளவில் அந்த இளைய தலைமுறை மன உளைச்சலுக்குள் சென்று கொண்டே இருக்காங்க. நம்ம நம்மக்கிட்ட பேசுறது இல்லைன்னொன்னே நீங்கள் ஒன்றும் அவனில் நல்லா இருக்கான் அவன் உலகத்தில் இருக்கான்னு நினச்சிட வேண்டாம். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அவர்கள் விலகி இருக்கிறார்கள், தனித்து இருக்கிறார்கள்னா நம்ம தான் தேடி தேடி அவர்களை பார்த்து பேசி சரியா இருக்கிறார்களான்னு பார்க்கணும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைக்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஒரு மருத்துவமானவன், எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. அவங்க அப்பா வந்து முதல் நாள் என்னை வந்து பார்த்தாரு, அவரு வேற முட்டு வலின்னு. அப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கேட்டார், சார் கொஞ்சம் நீங்க பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படி விஷயத்த சொன்னா, சரி கூட்டு வாங்க பாப்போம், டாக்டருங்கிறீங்க வர சொல்லுங்க. அவருக்கு முடி கொட்டுகிறது, ஆனா அதுக்கு அவர் பெரிய மன உளைச்சலுக்குள் போறாரு. எனக்கு முடி கொட்டுது சார், எனக்கு அலோபிஷியா ஏரியேட்டா லைக்கன் பிளானஸா இருக்குமா, டவுட்டா இருக்கு, ஏஎன்ஏ பாசிட்டிவா இருக்கு, எஸ்எல்ஏ இருக்கும், அப்படி பல மருத்துவமானவன் அதை இதையும் குழப்பி பயிற்சி பண்ண மாட்டேன், எனக்கு பிராக்டிஸ்லாம் வேண்டாம், நான் ஏதாவது வேற ஏதாவது போறேன். ஒரு உச்சபட்ச படிப்பை படிக்க வந்து ஒரு மருத்துவ கல்லூரியில் மெரிட்ல மிகப்பெரிய கல்லூரிக்குள்ள வந்து படிச்சு முடிச்சுட்டு, அப்ப யார் அவனுக்கு இந்த செய்திகளை எல்லாம் கொடுக்க? வாத்தியார் நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார், மெடிக்கல் காலேஜ் வாத்தியார் ஒன்னுல தான் இருப்பார். ஆனா ஒரு பியர் பிரஷர் அவனுக்குள்ள வருது, முடி கொட்டுனா என்ன ஆயிருப்போகுது. நான் சொன்னா பகத்பாசில நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்குதுடா, அவன பெரிய இவ்வளவு கிருதா வச்சு முடியா வச்சிருக்காங்க. ஆனா முடி கொட்டுச்சுன்னா என்னமோ மூளையே கொட்டின மாதிரி வருதுறாங்க. கொட்டினா கொட்டுட்டுமே, என்னடா பண்றீங்க? ஆனா இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சைபர் காண்ட்ரியாவில ஆணும் பெண்ணும் அதிகம் தேடுறது ஹேர் க்ரோத். அதுக்கு ஒரு சீரம் இருக்காமே, அதுக்கு மேரி இது போட்டுக்கலாமே, அதுக்கு ஒரு ஆயில் போடலாமே, இதை பண்ணலாமே, அப்படி இப்படின்னு தினம் அதை தேடுறாங்க, தினம் அதுக்கு டேட்டா எடுக்கிறாங்க. ஆனால் அது அடிப்படையில் ஒரு ஆன்டிபாடிஸ் கூடுது, அதனால முடி கொட்டுதுங்கிற ஒரு சிறு தகவல் அவர்களை எட்ட மாட்டேங்குது. அது எட்டாமல் பல சிக்கல்களுக்குள்ள போறாங்க. ஆனா சிக்கல் எங்க அதிகமாகிக் கொண்டே வருதுன்னா, ஒரு அடிப்படையான ஒரு மன திடமும் மனதில் மிகச்சரியான புரிதலும் அந்த ஜென்சி உலகில் கிடைக்கல. ஒரு மிக தைரியமான எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதிடத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைத்து கொண்டார். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுல அவன் வந்து உடையிறான். இது ஏதோ சிக்கல் உண்டாயிருமோ, இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிருமோ, இது அதோட தொடர்பா இருக்குமா, இதோட தொடர்பா இருக்குமா? பசங்க வந்து கேட்காங்க, சார் டெஸ்டோஸ்டிரோன் குறையறதுக்கான எடுத்துக்காட்டா, எனக்கு குழந்தை பேரின்மை முடி கொட்டுது. ஏ முடி கொட்டுறதுக்கும் குழந்தை பேரின்மை ஏன்டா இப்படி யோசிக்கிற அப்படின்னா, இல்லை சார் ஒரு இதில் போட்டிருக்கான், டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் இதெல்லாம் குறையுதாமே, இதனால எனக்கு இது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பெயரஞ்ச மாதிரி இருக்காங்க. நண்பர்களே, நம் குழந்தைகளிடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவர்களிடம் இந்த மாதிரியான சிக்கல்கள் புரிதல் சிக்கல்கள் இருந்தால் அதை சரியா யார் ஆலோசிக்கிறதுக்கு, அவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரவணைத்து செல்லக்கூடிய மென்டாஸ் மூலமாக அவர்களை சரி செய்ய தவறிட்டோன்னா, அவன் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தாலும் அவனால் ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நகர்த்த முடியுமா என்பதில் பல சிக்கல் இருக்கு. யோசிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு டிவோர்சஸ் வர்றதுக்கும் ட்ரஸ்ட் போறதுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த சமூக ஊடகங்களிலிருந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பான உண்மைகளை பிரித்தறியக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் போறது. அப்போ அவர்களை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். அவர்களுக்கான சிறு வயதிலேயே உங்கள் வீட்டில் பசங்க ஒரு 7 வயசுல 8 வயசு 10 வயசுல இருக்கானா, குட்டி குட்டி புத்தகங்கள், இங்கே நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கு, அதை படிக்க படிக்க தான் அந்த வாசிப்பும் படிப்பும் அதை பற்றின கேள்வியும் அதை பற்றின புரிதலும் வரும்போது தான் எல்லாவற்றையும் தீர ஆலோசிக்கிற திடமான மனதோடு பார்க்கக்கூடிய தன்மை வாசிப்பில் மட்டும்தான் வரும். நாங்கள் அடிக்கடி சொல்வது போல, எவன் ஒருவன் வாசிப்பதற்கு தலை குனிகிறான வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்து இருக்க முடியும். அப்போ வாசிக்கிறதுக்கு ஏன் வச்சுப்படணும்? அவ்வளோ பேரும் ஒன்லி அலைபேசி உலகத்துக்குள்ள சிக்கி சிக்கி அடுத்த 100, 50 வருடங்கள் 100 வருடத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆள்காட்டி விரல் கட்டையாக இருக்குமோ என்று யோசிக்கிறாங்க. தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி ராத்திரி பூரா இப்படியே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் இது நான் சும்மா சொல்லலை, எழுதியிருக்கான் இவன், அதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன வரும்? நம்ம நினைக்கிற மாதிரி கண்டு போயிரும், மூளை பேரும் மண்டல் கை விரல் மோ கொண்டு போயிடும். அப்படியான உலகத்துக்குள் அவர்கள் போகாதபடி கொண்டு வரணும். இது இந்த வணிக உலகம் அந்த அல்காரிதத்தை எவ்வளவு சூழ்ச்சியோடு சூட்சமாக பயன்படுத்துகிறது என்பது புரியாத ஒரு கூட்டம் நம் வீட்டு குழந்தைகள்ல நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகள் நான் சொல்றது 15 வயசு 20 வயசுலேயே அவன் எதை தேடுறானோ அதை குறித்த செய்தியை மட்டும்தான் அவன் அலைபேசி கொடுக்கும் என்கிற புரிதல் பல குழந்தைகளுக்கு இல்லை. எதை தேடுறியோ அது அடுத்த நாள் கொட்டி கொட்டி கிடக்கும் உனக்குள்ள, வந்துக்கிட்டே இருக்கும். நீ எதை வாங்கணும்னு நினைக்கிறியோ அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி எதை நீ பேசுகிறாயோ பக்கத்தில் அது குறித்த விஷயம் உன் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உன் மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கு, நீ அதுக்கு ஏற்கனவே அதை டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கு ஓகேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்க. ஸோ அந்த மைக்ரோஃபோன் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி அது தகவலை இப்படியே கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் உனக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவசியம் போல் வந்துகள் குவிந்து கொண்டே இருக்கும். 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இல்லை 20 வயசுலேருந்து 30 வயசில் நம்ம வீட்டு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவர்கள் இப்பொழுதே அக்கறைப்படணும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி முடியாது.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சூசை. எங்கள் தொழில் கோலவள தொழில். மண்டை பாம்புலேருந்து போனோம். மழை காற்று இடி வரும். அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது எங்கள் கிராக்கு கட்டாயிருச்சு. இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் முடிச்சுன்னா தூக்கி சமத்திடுச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 ஏர் போயிருந்தோம். 4 ஏரும் படை கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டு கமத்தி 4 ஏரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் என்னால் உட்கார முடியலை. மாசம் அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது. கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கு அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடி இருந்துச்சு. மண்டையத்து போட்டு ஓடி இருந்த அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 ஏரியும் தூக்கி அந்த உலைய லாஞ்ச் படகுகளை அந்த லாஞ்சில் இசைப்படகுகளை ஏற்றி எங்களுக்கு கொண்டு மண்டை கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முதல்ல ஆனால் அதான் 40 வருஷத்துக்கு மேலே 40-45 வருஷம் இருக்கணுங்க. ஏன் எங்களுக்கு மனநலம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உழுது அடைஞ்சிட்டுன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது. 4 ஏருமே தவறுறது. அந்த படகு ஓடிஞ்சதுனால தான் எங்கள் 4 ஏரையும் காப்பாற்றி கொண்டு கரை சேர்த்தது. சேர்த்த பின்னால் நாங்கள் ஒன்று போட்டுட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைல கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிவுக்கு முன்னே அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்று எடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாவில் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து எங்கள் அது எங்கள் மூக்கூரில் எது எங்கள் காலத்து அங்கே நிறைய இருந்து மனதை தூக்கி என்னை வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484 1993.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கெஞ்சு நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: PSI Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ரூபாய் 2,999 மட்டுமே. TNPSI Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484-1993.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிடுறீங்களா?
1: ம், சொல்லிடுறேங்கக்கா. அதாவது இன்னைக்கு எந்த விளையாட்டு தகவலும் இல்லை, ஆனால் நாளைக்கு நடக்க போற ஒரு கிரிக்கெட் தொடர் பற்றி தான் சொல்ல போறேன். அதாவது ஜப்பான் விசஸ் இந்தியா, இது வந்துட்டு ஒரு T20க்கா. இதில் மொத்தம் 3 மேட்ச் நடக்கும் எப்பையும் போல். இதில் இதில் விளையாடுறது யார் அப்படின்னா, முதல்ல இந்தியா சைடில் அபிஷேக் சர்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, சஞ்சு சாம்சன், இஷன் கிஷன், சிவம் துபே, யாஷ் தக்கூர், இவங்க எல்லாரும் பிராக்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜப்பான் சைட்லேயும் நிறைய பேர் பிராக்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா, சேனோ இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட், ஜப்பானில் இருக்கிற ஒரு இடம், அந்த கிரவுண்டில் தான் நடக்க போகுது. அந்த கிரவுண்டு வந்துட்டு ரொம்ப சின்ன கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது காடுகளுக்கு நடுவில் இருக்கான். அதனால் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பாலை இழுத்து அடியாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்கக்கா.
0: சரி, ஓகே, இதை பற்றி நம்ம நாளைக்கு இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலக நன்றி உணர்வு நாளாம். சரி, இதை கேட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுது?
1: நன்றி உணர்வு நாள்,
0: நம்ம வந்து மற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் நம் பெற்ற அந்த நன்மைகள், அப்புறம் நமக்கு உதவி செஞ்ச மனிதர்கள், அப்புறம் இயற்கைக்கு நமது நன்றியை வெளிப்படுத்துறதுக்கான தான் இந்த நாள் ஒரு டார்கெட்டு, இந்த நாளோட டார்கெட்டு. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மா அப்பா தான். ஏன்னா அவங்க தானே நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு டெய்லி சாப்பாட்டிலேருந்து நம்ம நல்லா ஒழுங்காக வளர்றதுலேருந்து எல்லாமே பார்க்குறது அம்மா அப்பா. அடுத்தது பார்த்தோம்னா டீச்சர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி வந்து நம்ம டெய்லியுமே யாருக்காவது ஒரு ஆளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது கொடுப்பாங்க, பென்சில் பேனா, இப்படி வந்து யாருக்காவது நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, நீங்கள் வந்து என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
1: அதாவது அழகிய பன்றிக்குட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று வாசிக்கிறேன்.
0: சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம், விளையாட போகிறோம் அப்படின்னா, ரெண்டு எழுத்து வார்த்தைகள், அதாவது ரெண்டு எழுத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு 5 சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து இந்த மாதிரி தான் கேட்டு விளையாட போகிறோம். ஒரு 5 இல்லைன்னா 5க்கும் மேலே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போது வந்து 2 எழுத்து தான், 2 எழுத்தில் உள்ள வார்த்தைகள், ஒரு 5 இல்லைன்னா 5க்கு மேலே உங்களுக்கும் தெரியும்னா நீங்கள் எங்கள் கூட வந்து கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ம், ஓகேக்கா. என் பெயர் நசீரா, நான் நகரத்தில் இந்த நிமிடம் வரை வீடுடன் இருக்கிறேன். தலைப்பு: முகம் தெரியாத தொழிலுக்கு ஒரு கடிதம். இந்த நிமிடம் வரை வாழ்ந்து வருகிறேன். இல்லை இல்லை, என் பெயர் அமலினா, நான் உக்ரைன் நாட்டில் உள்ள கீவ் நகரில் இந்த நிமிடம் வரை என் பெயர் அமலினா நான் உக்ரைன் நாட்டில் உள்ள கீவ் நகரில் இந்த நிமிடம் வரை இருக்கிறேன். இல்லை, எந்த பெயராக இருந்தால் என்ன, எந்த ஊராக இருந்தால் என்ன, நான் ஒரு குழந்தை, என்னுடன் இருந்தவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். 5ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு நேரத்தில்தான் யுத்தம் ஒரு புயலை போல வீசியது. எங்கள் பள்ளி கட்டிடம் இடிந்து மண்ணோடு மண்ணாகி விட்டது. என்னுடைய நெருங்கிய தோழி இப்போது இல்லை, சொர்க்கத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறாள். அவள் எவ்வளவு அழகு தெரியுமா? நான், என் தம்பி, தங்கை எல்லோரும் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவோம், ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வோம். ஆமாம், காலையில் சூரியன் எல்லோருக்கும் போல எங்கள் மீதும் வெளிச்சத்தை பாய்ச்சினான். இரவில் நிலவின் குளிர்ந்த ஒளியை எங்கள் மேலும் வீசியது நிலா. மாலை எங்களையும் மலை எங்களையும் நினைத்தது. எங்களுக்கு ரோஜாக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். எங்களுக்கு என்று ஒரே ஒரு வீடு தான் இருந்தது, அதுவும் இடிந்துவிட்டது. அப்பாவும் அம்மாவும் களைப்புடன் வீட்டிற்கு வருவார்கள். எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், உங்களுக்கு இருப்பதைப் போலவே. எங்கள் கடவுள்களும் பல அற்புதங்களை செய்கிறார், உங்கள் கடவுளைப் போலவே.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம் நம்ம அழகிய பன்றி குட்டி இந்த புக்கை பற்றி. சரி, அடுத்ததான் நாங்கள் கேமையுமே சொல்லிட்டோம். ரெண்டு எழுத்து வார்த்தைகள் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா நீங்கள் மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை நியாயமா.

0: ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF-க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870481993.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி, பாம்பன்ல இருக்கு. 65 வயசு ஆயிருது. அது எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு மேல எங்க ஊர்ல இருந்து, என்னுடைய ஊர் சொந்த ஊர்ல இருந்து காரைக்காலில் ஒத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு பார்த்தா சுனாமி கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல, சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்துட்டு எல்லா மக்களும் போனோம், போய் பார்த்தாங்க. பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை, ஏன்னா தடலாக போய் கிடந்தது. நான் அங்கே இருந்த மக்கள் சேதம் மக்கள்கள் அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சுனாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்கம்பாடியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோடு மண்ணாக அதில் ஒரு 3 குடும்பம் காரைக்கால் மேடையில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லோரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப மக்கள் அதனாலே போகலை. யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம் போகிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் அலைகள் வந்து பார்த்தா 6 அடி 7 அடி உயரம் சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக இது சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குமே, எல்லா மக்களுமே சொல்லுவோம் இன்றைக்கி சுனாமி நாள் டிசம்பர் 24 இந்த டைம் வந்ததுனாக்கா இன்னைக்கு தான் சுனாமி வந்தது நாள் எனக்கே புல் இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரேப்.
4: சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஜான் ஹோரேப்?
5: இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 எழுத்து வேட 5 சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
4: 2 எழுத்து வார்த்தைகளை 5 சொல்ல நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்
4: கார்த்தியா, நல்லா இருக்கீங்களா? சொல்ல ரெடியா இருக்கீங்களாக்கா? சொல்லுங்கக்கா.
6: பல்
4: பல்
6: பால்
4: பால்
6: புலி
4: புலி
6: நீங்க
4: 5 வார்த்தைகள் சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
6: அம்மாவுக்கு 47வது திருமண நாள், ஒரு சின்ன பாட்டு புடிச்சிருக்க நீங்க போடுங்க.
4: ஓகேக்கா, எங்களோட வாழ்த்துக்களையும். நம்ம தமிழரசி அக்காக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததான் வந்துட்டு ஜான் ஹோரே தம்பி, புக்கு வாசிக்கிறீங்கல்ல?
5: ஆமாக்கா. இப்போ விட்டதுலேருந்து வாசிக்கிறேன்.
4: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் மூலியமாக பதில் சொல்லியிருக்கிறவங்க அதையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். கமல் அண்ணா நெடுந்தீவிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஏணி, ஓடு, கல், கண், கை, மண், மரம், பல், பால், நாள், வால், மீன், இவங்களுமே நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. நன்றி அண்ணா. சரி, இப்போ வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: ம், ஓகேக்கா. இந்த பூமி எல்லோருக்கும் சொந்தமானது தான். ஈ, எறும்பு, யானை, அனைவருக்கும் சொந்தமானது தான் இந்த பூமி. அப்புறம் ஏன் இந்த மனிதர்கள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள், குண்டுகளை வீசி யுத்தம் செய்கிறார்கள், மனிதர்களை கொல்கிறார்கள், பெண்களை கொல்கிறார்கள், குழந்தைகளை கொல்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்துவிடும்? இதோ போர் விமானங்கள் மேலே பறக்கின்றன. எப்போது வேணுமானாலும் குண்டு என் மீது விழலாம். இறந்து போன என் தம்பியுடன் நானும் சொர்க்கத்தில் கண்ணாமூச்சி விளையாடலாம்.
4: சரி, அடுத்ததான் வந்துட்டு இதை நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். தூத்துக்குடியிலேருந்து சாதி கண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. கதை, மறு, ஊர், கரு, பாரி, மலை, மலை, பசு, வலி, பலி, காப்பி, செடின்னு நிறைய பதில்களை சொல்லிட்டு மெய்யழகன் படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்து தில்லை லட்சுமி அக்கா, அந்த அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க. அது, ஆசை, ஆடு, ஆம், இசை, இதுன்னு. நன்றி அக்கா, நன்றி அண்ணா. அடுத்ததான் வந்துட்டு என்னோட நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பார்லி அரிசி, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: கேள்விப்பட்டதில்லை.
4: நானுமே கேள்விப்பட்டதில்லை. இது வந்து ஒரு தானிய பயிரம். அந்த பார்லி தானியத்தை பதப்படுத்தி அரிசி மாதிரி சமைச்சு சாப்பிட்ற ஒரு வடிவம் தான் இந்த பார்லி அரிசி. பார்லியில் உள்ள அந்த அதிகப்படியான நார்ச்சத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை வந்து குறைக்க உதவுது. இந்த அரிசி வந்து அரிசி உணவு ஈஸியாக வந்து செரிமானம் அடைய பண்ணும். அதுக்கப்புறம் வயிறு உப்புசம், அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தடுக்குது. பார்லி தண்ணி இல்லைன்னா பார்லி கஞ்சி குடிக்கிறதுனால சிறுநீர் பை அலர்ஜி, அப்புறம் வந்து சிறுநீர் பாதை தொற்று இதெல்லாம் நீங்கி உடல் சூடுமே குறையுமா. பார்லி வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டனால இரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவை சீராக வச்சிருக்க உதவுது. இதை வந்து எப்படின்னா சாப்பிடலாம்னு பார்த்தோம்னா, பார்லி அரிசியை நல்லா கழுவி தண்ணி அப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்து குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக வைக்கணும். இதோட மோர், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து சீரகப்பொடிலாம் கலந்து குடிக்கலாம். இது வந்து உடல் சூட்டை குறைக்குது. அப்புறம் பார்லியை தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எலும்பச்சை சாறு அப்புறம் வந்து தேன் கலந்து குடிக்கலாமா. இதை தாண்டி வந்து இந்த அரிசியில் இன்னுமே நிறைய செஞ்சு சாப்பிடலாமா. இது வரைக்கும் இப்படிப்பட்ட அரிசியை கேள்விப்பட்டதில்லை. ஆனால் உங்களோட பகிர்ந்துக்கிறது மூலமாக நானுமே இந்த அரிசியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்ததா என்ன ரெண்டு எழுத்து கொடுக்கலாமா, இல்லை ஒரு எழுத்து கொடுக்கலாமா, என்ன எழுத்து கொடுக்கலாம்?
5: மூணு எழுத்து கொடுத்துடலாம்க்கா.
4: சரி, ஓகே. மூன்று எழுத்துல உங்களுக்குமே நிறைய வார்த்தைகள்லாம் தெரியும்னா 7-0-9-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: நான் ஜான் ஹரேப்.
2: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
4: ஹலோ, நான் பாம்பன்ல இருந்து நான் சோஃபியா பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களாக்கா? வார்த்தைகள் ஒரு அஞ்சு இல்லனா அஞ்சுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னா சொல்லிருங்கக்கா.
4: கடல்,
2: கடல்,
4: கடன்,
2: கடன்,
4: காப்பு,
2: காப்பு,
4: அன்பு,
2: அன்பு,
4: அறம்,
2: அறம். ஓகேக்கா, சூப்பரா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
4: எனக்கு பம்மல் கே மூவில இருந்து சகலகல வளவனே சாங் கொடுங்க.
2: ஓகேக்கா, நன்றிக்கா. நம்ம சோஃபியாக்காவுமே ரொம்பவே சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. இவங்கள மாதிரியே மெசேஜ் மூலியமாவும் நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. பாமன்ல இருந்து ஃபாத்திமா அக்கா பதில் சொல்லியிருக்காங்க. அன்பு, பாசம், அறிவு, நேசம், அழகு, பண்பு, பணிவுன்னு அவங்க ஓமை கடவுளே அந்த படத்துல இருந்து கதை போமா அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிக்கா. அடுத்ததா சேஷாச்சலம் அண்ணா அவங்களுமே சொல்லியிருக்காங்க ஆற்காடுல இருந்து.
5: ஆற்காடிலிருந்து என் சேஷாச்சலம் பேசுகிறேன். நிலையத்தில் நீங்கள் எல்லோரும் சௌக்கியமா? நாங்கள் இங்கு சௌக்கியமே. நீங்கள் கேட்ட மூன்று எழுத்து கொண்ட தமிழ் வார்த்தைகள் அங்கு, அறம். குரல் ஏ என்ன, ஓடம், கடல், கடுகு, சங்கு, சுக்கு, சூடம், இப்படி பல எழுத்துக்கள் கொண்டது தமிழ் மூன்று எழுத்துகள். எனக்கு தெரிந்தவற்றை கூறினேன். நீங்கள் பாடலை ஒளிபரப்பினால் புதிய பாடலாக எனக்கு பிடித்து நேயர்களுக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலாக இருக்கட்டும், கேட்கும் நேயர்களுக்கும் பிடித்த பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நம்ம அண்ணாவுமே சேஷாச்சலம் அண்ணாவுமே ரொம்பவே சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மீரான் யூசுப் அண்ணா அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க. அதையுமே கேட்போம்.
6: சேஃபம் நேயர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருந்த உங்களுக்கும் மாலை வணக்கத்தை. மாமுக்கரோடு கடை தங்கச்சோட மீனாட்சி பேசுகிறேன். இன்னைக்கான கேள்வி மூன்று எழுத்தில் உள்ளது. நிழல், வானம், நேரம், கிழமை, வெள்ளி, நிறம். இந்த வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சது. நாளைக்கு வந்து என்னோட மகள் அம்தா பாத்திமாவுக்கு பிறந்த நாள். அதனால எனக்கு வந்து இந்த தெரி படத்துல இருந்து ஈனா மீனா டிக்கா நிக்காம போனா சோக்கா அந்த பாட்டு வந்து போட்டிருங்க. தெரி படத்துல வந்து அந்த பாட்டை போட்டிருங்க. இன்னைக்கு
2: நாங்களுமே விஷ் பண்ணோன்னு சொல்லிருங்கக்கா, சொல்லிருங்கண்ணா அட்வான்ஸா. சரி, நன்றிண்ணா. சரி, இப்ப நீங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ம், ஓகேக்கா, வாசிக்கிறேன். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்துவிடும்? இதோ போர் வினா வினா விமானங்கள் மேலே பறக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் குண்டுகள் என் மீது வீழலாம். இறந்து போன என் தம்பியுடன் நானும் சொர்க்கத்தில் இருக்கலாம். முகம் தெரியாத என் சிறுமியே, உன்னுடைய நாடு எதுவாயினும் சரி, உன்னுடைய நகரம் எதுவாயினும் சரி, அங்கே யுத்தம் வரும். குண்டுகளின் கரும்புகை வெண்மேகங்களை மிதித்து செல்லும் என்றார்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையில வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக விடுமுறை நாட்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா லீவ் விட்டாலே போதும், எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் இப்போ அது வந்து குறைஞ்சிருச்சு. காரணம், எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத பயமும் பல பேருக்கு இருக்குது. சொந்தக்காரங்க வந்து நம்ம குழந்தைங்களை சரியாக பார்த்துப்பாங்களா, ஏதாவது ஆபத்து, அதாவது வந்து நண்பர்களாக சேர்ந்து சில செயல்களில் ஈடுபடுறப்ப கீழே விழுறதா இருக்கட்டும், விபத்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கவனிக்கணும்னா, அது வந்து யாராக இருந்தாலும் பேட் டச் செய்கிறப்ப அதுக்கான ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். காரணம், நல்லா தெரிஞ்ச உறவினர்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்க தானே, பாதுகாப்பு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கை எப்பயுமே வந்து காப்பாற்றப்படணும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம கேமை சொல்லிடுங்க ஜான்ஹோரே.
3: ஓகேக்கா. இப்போ வந்துட்டு நம்ம மூணு எழுத்து கேட்டுட்டோம்ல, இப்போ நாலு எழுத்து கேட்குறேன். இப்போ நாலு எழுத்து எல்லாம் நேர்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா,
2: அஞ்சு
3: சொல்லணும்.
2: 7 0 9 4 4 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: போச்சு.

0: சிபிஎஸ்இ குரூப் 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ரூபாய் 2,999 மட்டுமே. டிஎன்பிஎஸ்இ குரூப் 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870481993.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சிட்டு இருந்தீங்க?
5: அழகிய பன்றிக்குட்டி அப்படிங்கிற புக்கு தான்க்கா வாசிச்சிட்டு
4: இருந்தேன். சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
6: என்னோட பேரு மரியா, நான் வந்து சேதுபதி நகர்ல இருந்து பேசுறேன்.
4: நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்களும் நல்லா இருக்கோம்க்கா. சரிக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
6: நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான்மா இருக்கேன்.
4: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாக்கா?
6: கேட்டுட்டு இருந்தேம்மா. நான்கு எழுத்தோ மூன்று எழுத்துலயோ வார்த்தைகள் சொல்ல சொல்லிட்டு இருந்தீங்க.
4: ஆமாக்கா, நீங்க வந்து நான்கு எழுத்து சொல்லணும்க்கா.
6: ஓகேம்மா, நீங்களும் நானும் சேர்ந்து சொல்லணுமா இல்ல நான் மட்டும் சொல்லணுமா?
4: இல்லக்கா, நீங்க மட்டும்தான்க்கா சொல்லணும்.
6: ஓகேம்மா. பட்டம்,
4: பட்டம்,
6: வட்டம்,
4: வட்டம்,
6: கப்பல்,
4: கப்பல்,
6: கடிதம், விளக்கு.
4: ஓகேக்கா, அஞ்சு சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னதுக்கா?
6: டாடா படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க, என்னோட சன்னுக்காக அதை நான் டெடிகேட் பண்றேன்.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
6: ஓகேம்மா.
4: நம்ம மரியா அக்காவுமே ரொம்பவே சூப்பரா நம்ம கூட பேசினாங்க, பதிலுமே சொன்னாங்க. சரி, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: வாசிக்கிறேங்க்கா. குழந்தைகள் இல்லாத இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகிறார்கள் இந்த பெரியவர்கள்? உனக்கும் இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீயும் என்னுடைய அன்பு தோழன் தோழிதான். உனக்கு நீண்ட வாழ்நாளை உன்னுடைய கடவுள் அருளட்டும் என என்னுடைய கடவுளை வேண்டுகிறேன். அவ்வளவுதான்க்கா, இந்த புக்கை நான் முடிச்சிட்டேன்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம புக்கே முடிச்சிட்டிங்களா?
5: முடிஞ்சுக்கா.
4: ஓகே, நம்ம ஜான்கோரை தம்பி அழகிய பன்றி குட்டி இந்த புக்கையுமே முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து நாளைக்கான பகுதியில் இதில் என்னெல்லாம் நம்ம ஜான்கோரை தம்பி புரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிடுவாங்க. சரி, அடுத்ததா டயட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வந்து பல பேர் நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்து கற்றுக்கவும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு முழுசாக வந்து கடைபிடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு முறையான படிப்புகள்லையே குறைஞ்ச கால அளவு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை. டயட் பிளானிங் கோர்ஸ் அப்படிங்கிற படிப்பில் வந்து ஒருத்தரோட உடல்நிலை, எடை, வயசு, ஆரோக்கியம் இதெல்லாம் மையப்படுத்தி தான் மீல் பிளான் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. முக்கியமாக வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து மையப்படுத்தியும் இருக்கலாம். முறையான பாடங்கள்னு பார்த்தோன்னா நியூட்ரிஷியன் பேசிக், அதாவது ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணீரோட அளவு தொடங்கி புரதம், கார்போஹைட் அளவுகளையுமே வந்து தீர்மானிப்பாங்க. கலோரிகளை வந்து தீர்மானிக்கிறது, அதாவது வந்து பிளேட் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அரைத்தட்டு காய்கறி அதில் வந்து புரதச்சத்து அப்படின்னு வந்து தனித்தனியாக இருக்கணும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய முறைகளை கவனமோடு கையாளுறது தான். இப்படி வந்து ஒரு படிப்புமே இருக்குது. சரி, அடுத்ததா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேமை சொல்லிட்டு போயிடுங்க.
5: ஓகேக்கா. இப்போ வந்துட்டு 4 எழுத்து முடிஞ்சிருச்சு, இப்போ 5 எழுத்து. இதுதான் நேர் எழுத்து கொடுத்த கேள்வி.
4: சரி, அடுத்துதான் நேயர்கள் கேட்ட பாடல். கொஞ்சம் தாமதமாவே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர்.
2: சரி, அடுத்ததா 6-7 பேசுறதுக்காண்டி நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்துட்டாங்க. நீங்க வந்து என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
3: ஆமாக்கா, விசில் அடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க.
2: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
4: என் பேர் ராவித் மிர்சா, தங்கச்சிமடத்துல இருந்து பேசுறேன்.
2: நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 8th ஸ்டாண்டர்ட்.
2: சரி, இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்குலாம் போனீங்களா?
4: ஆ, போனோம்க்கா.
2: சரிம்மா. சரி, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களா?
4: ஆசிரியர் மாம்பலம்.
2: மாம்பலம், 5 சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: கட்டா குஸ்தி 2 ல இருந்து மகராசி சாங் கொடுங்கக்கா.
2: ஓகேம்மா, கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி.
4: தேங்க்யூக்கா.
2: நம்ம மிர்சா அவங்களுமே நல்ல பதில்களை சொல்லிட்டாங்க. 5 எழுத்து வார்த்தைகள் நான் வந்து அவங்களோட ஆப்ஷன் தான் கொடுத்தேன். அது உங்களோட விருப்பம் தான், ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, 2 எழுத்தாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 எழுத்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஆ, வாசிக்க ஆரம்பிக்கிறேங்க்கா. அப்புறமா நம்ம முன்னாடி பார்த்ததில் என்ன நஞ்சம்னா, சூரியன்கிட்ட இந்த கொஞ்ச குருவிகள்லாம் கேட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி நாங்களுமே பறக்கணும். அப்புறமா உடனே குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் தன் சின்னஞ்சிறு சிறுகளை, அதாவது அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கோம்ல, இதுக்கு என்ன, நீங்கள் உங்கள் ரெக்கை சிறகு எடுத்துட்டு நீங்கள் என்ன மேலே பறந்து வாங்க அப்படின்னு அந்த சூரியனும் சொல்லியிருக்கோம். உடனே குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் தன்னோட சின்னஞ்சிறு சிறுகைகளை அசைத்து என்ன ஆச்சரியம், அது பறக்க தொடங்கி விட்டுச்சு. ஆமாம், மேலே பறந்துச்சு. முதல்ல ஊர்ந்து செல்லும் எறும்பு மேகங்களை கடந்தது, பின்னர் தாவி குதிக்கும் முயல் மேகங்களை கடந்தது, அப்புறம் பாய்ந்து செல்லும் மான் மேகங்களை கடந்தது, கர்ச்சித்து கொண்டிருக்கும் சிங்க மேகங்களையும் கடந்தது, கண்ணறலென்று பிளிரல் கொண்டிருக்கும் யானை மேகங்களையும் கடந்தது. அப்படியே பறந்து பறந்து சூரியனுக்கு அருகிலேயே போய்விட்டது. கியா கியா, சூரியன் மம்மா, சூரியன் மம்மா, நான் வந்துட்டேன் என்று கத்தியது. சூரியன் அந்த குட்டி குட்டி குருவி குஞ்ச தன் முதுகில் தூக்கி வைத்து கொண்டது. குட்டி குட்டி குருவி குஞ்சு ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம்.
3: சரி, அப்புறமா என்ன அப்படின்னா, நம்ம அக்கா வந்து அவங்களுக்கான தகவலை சொல்லுவாங்க.
2: குழந்தைங்களோட பாதுகாப்பை பாதிக்கிறதுக்கு பைக்களோட பங்கும் வந்து எப்படி அதிகமாக இருக்கோ, அது மாதிரி வந்து இளைஞர்களோட விளையாட்டு திறமை வெளியே கொண்டு வரவும் பைக்களோட பங்கு வந்து முக்கியமாக இருக்குது. அப்படி ஒரு ரேசிங் விளையாட்டு தான் டைட் ஜம்பிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு தேவையான விஷயமுமே மணல் மேடுகள் தான். ஏன்னா அதை பயன்படுத்தி தான் பைக்களில் வந்து சாகசம் செய்வாங்க. கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரி வந்து ஒரு அனுபவத்தை தான் இந்த விளையாட்டு கொடுக்கும். இதுக்காகவே ஸ்பெஷலான பைக்கள் அப்புறம் வந்து மவுண்டட் பைக் தான் பயன்படுதான். காரணம் வந்து அதுதான் பறக்கிறதுக்கு ஏற்றபடி எடை குறைவாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுக்கான ட்ராக்ஸ் மணல் மேடுகளை தவிர கேப்பு, ஜம்ப்ஸு, ஹெல்ம்ஸு, டேபிள் டேப்ஸ்னு விளைவுகளோடு இருக்கும். அப்படி காற்றுல பறக்கும்போது பைக்கு கைப்பிடியை சுற்றுறது, 360 டிகிரியில் சாகசம் செய்கிறது, தலைகீழாக ஸ்டண்ட் பண்ணுறதுன்னு நுட்பமான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் தலைக்கவசம், முழங்கால் முழங்கை கவசம் அவசியம். இது வந்து பிகினர்ஸ் கூட பயிற்சிகள் எடுத்துகிட்டு எக்ஸ்பர்ட்ஸாக ஆகலாம். ஆனா முறையா பயிற்சிகள் அப்புறம் வந்து டயட் ஜம்ப்கான பார்ட் அவசியம்னு சொல்றாங்க. பேலன்ஸ், ஸ்ட்ரென்த், சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாகும். சரி, அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே

0: கோப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி, பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484-1993.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நண்பர் அழகேசன், நான் வயசுலாம் 66.

0: மாசாயிருக்கு. அது தூத்துக்குடி பக்கத்தில் இங்கே வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயிலில் பெரிய கோயிலாக இருக்கும். நான் இந்து, அந்த கோயில்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து நாங்கள் தான் பெரிய ஊர். அப்போ வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்களாம் படம் பார்க்கும்போது எங்கள் வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசில் நாங்கள் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிப்பு படிக்க முடியாமல் கடையாக கடை கடை தொழில் வைக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா காய்கறி கடை, அங்கே போய் உட்காந்துருப்பேன், ஞாபகம் பார்ப்பேன். மெட்ராஸுக்கு கடை வச்சுருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேது இந்த நிலக்கல்ல, அங்கே பேர் சிந்தானா, அது பேர் அந்த யாரம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடம் பேருங்க. அங்கேயும் பழைய இருக்கும். அப்பெல்லாம் இருந்த பிறகு அம்மா இருந்த பிறகு அப்படி முதல்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தான் இருந்தான். அவனை வச்சு அவனை பார்க்கணும்னு வந்தாங்க. அப்படியே வியாபாரத்தில் அப்படியே இறங்கிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அவளுக்கு பழக அப்படி பழகிறோம். இப்போ நான் பெரிய ஏஜென்ட்டு ராமநாடு ஒய்யஸுக்கு. இவங்களாம் நம்ம நமக்கு சேர்க்க போகிறார்கள் தான். 10ஆம் மாதம் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முரள் வந்து பறவை முரள் 18 ரூபா, பூசி முரள் 25 ரூபா. இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ விட்டு. அப்போ வந்து 1 ரூபா, ஒரு டன் எடுத்தது 1000 ரூபா. மெட்ராஸு, சிந்தாலிப்பேட்டை, கூழுவாஞ்சேரி, பல்லாவரம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம்மன், அது முக்கியமான அளவுக்கு அனுப்புவோம். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்எஸ்ன்னு இவ்வளோ ஆட்ட ஏஜெண்டாக இருந்தேன். அவர் வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும். மீன் வண்டி ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி அவருக்கு சந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க மகிழ்ச்சி, அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பால் நிப்பாட்டி ஏற்றினோம். அதனால பாம்பால புக்கிங் கிடையாது. ஒன்றும் ராமேஸ்வரம் அது மண்டபம், பாம்பால் ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பால் ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடி பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜாபீர்.
4: ஜாபீர் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல.
5: எஸ்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
4: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க என்ன புக் வாசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிருங்க.
5: விசிலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. சரி, நம்ம இந்த கதை தெரிஞ்சுக்கலாமாக்கா?
4: தெரிஞ்சுப்போம்.
5: சரி, அப்புறமா நம்ம இந்த மாதிரி மேகங்களை ஊர்ந்து எறும்பு மாதி, பிளிரும் யானை மாதி, கச்சிக்கும் சிங்கம் மாதி அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தாச்சுல. அப்புறமா கடைசியில சூரியன்கிட்டயும் போயிருக்கும். அப்ப சூரியன்கிட்ட அவ்வளவு தூரம் ரொம்ப பறந்துட்டு வந்திருக்கும் அல்லவா, அதுக்கு சிறுகனும் வலிக்கும் என்ன. அதனால சூரியன் முதுகுல உட்கார்ந்து உலகத்தை வடிக்க பார்த்து கொண்டே வந்ததான். அதாவது சாத்தியமாக ஒரு கற்பனை கதை தான். ஏன்னா அது என்ன கற்பனை கதை அப்படின்னா, சூரியனில் வந்து எந்த ஒரு பறவைகளோ விலங்குகளோ மனிதர்களோ யாருமே அங்கே போய் போக முடியாது. போனாலுமே சாம்பலாக தான் இருப்போம்.
4: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். பாவிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
4: நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
6: எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய நாள் எல்லாம் உங்களுக்கு?
4: ரொம்பவே சூப்பரா போகுதுண்ணா. உங்களுக்கு எப்படிண்ணா போகுது?
6: எனக்கும் ரொம்ப சூப்பரா போகுது. இதமான ஒரு காலநிலை, நன்றாக என்ஜாய் பண்றோம் தான் சொல்லலாம்.
4: ஓகேண்ணா, ஓகேண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா.
6: ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் வீக்கெண்டு எப்படி போச்சு, என்ன பண்ணீங்க?
4: இந்த வாட்டி வீக்கெண்ட் கொஞ்சம் போரிங்கா தானா போச்சு, அவ்வளோ ஒன்றும் சிறப்பா போகல. நம்ம ஜாபீர் தம்பிக்கு எப்படி போச்சு
5: வீக்கெண்ட்ஸ் அக்கா? நல்லா தான் போச்சு.
4: சரி, ஓகே. சரி, நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
6: சொல்லுப்பா, என்ன கேம், என்ன வாட்டி?
4: அதாவது ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து, இந்த மாதிரி. நாங்கள் ஒரு எழுத்துனா, ஒரு எழுத்து வார்த்தைகள்னா நீங்கள் ஒரு எழுத்து சொல்லணும்ண்ணா. நாங்கள் ரெண்டு எழுத்துன்னு சொன்னால் அதில் ஒரு அஞ்சு, அந்த மாதிரி சொல்லணும்ண்ணா. உங்களுக்கு வந்து ஐந்து எழுத்து வார்த்தைகள்னா?
5: ஐந்து எழுத்து வார்த்தைகள்.
6: மணிமேகலை.
4: மணிமேகலை.
6: சிந்தாமணி.
4: சிந்தாமணி.
6: அப்புறமா வேற என்ன சொல்லலாம்? சந்தோஷம்,
4: சந்தோஷம்,
6: மகிழ்ச்சி.
4: சந்தோஷம் வந்து அஞ்சு எழுத்து இல்லையா ஜாபி?
6: மகிழ்ச்சி,
4: ஆனந்தம். ஓகேனா, நீங்க வந்து அஞ்சு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆனந்தம் என்ற திரைப்படம். இதுல இருந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம். அந்த சாங் ஒளிபரப்புறீங்களா?
4: ஓகேனா, கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
6: இந்த டே வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் தேவா மேட்டம்பா.
4: நன்றினா, எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றினா.
6: தேங்க்யூப்பா, இருவருக்கும் நன்றி, பாய்.
5: நன்றி, நன்றி.
4: நம்ம சந்திரசேகரனா சூப்பரா பேசிட்டாங்க.
5: நான் கதையும் சொல்லிடுவாக்கா?
4: சொல்லிருங்க.
5: இருட்ட தொடங்கி விட்டது, சூரியன் மாமா காவல் நேரமா முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் நிலா அத்தை தான் வந்து விடுவாங்க. வேடிக்கை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் உறங்கி விட்டது குட்டி குட்டி குருவி குஞ்சுகள் எல்லாமே. உறங்கி கொண்டிருந்த குட்டி குட்டி குருவி குஞ்சை அப்படியே நிலா அத்தையிடம் பூ போல கொடுத்தது சூரியன். நிலா அத்தை குளிர்ந்த தன் கரங்களால் அதை வாரி அணைத்து அப்படியே கீழே இறக்கினாள். கூறிய வீட்டிலிருந்து கூட்டில் பத்திரமாக அதை வைத்தாள். உறங்கிக் கொண்டே நிலா அத்தையை கைகளை பிடித்து குட்டி குட்டி குருவி குஞ்சை மெல்ல தட்டி கொடுத்தாள். குட்டி குட்டி குருவி குஞ்சு உறக்கத்தில் சிரித்தது. குட்டி குட்டி குருவி குஞ்சு பெரிய குருவியாகிய வானத்தில் அங்குமிங்கும் சர் சர் என்று பறந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டது. அப்புறமா இந்த கதை வந்து இதோட முடியுது. அப்புறமா நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான கதை, அது என்ன அப்படின்னா நீலா குட்டியின் சந்தேகம் அப்படின்ற ஒரு கதை தான். அது நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
4: ஓகே. பொதுவாக குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உரிமைனா அது கல்விக்கான உரிமைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது தான் எழுத்துரிமை. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, ஆனால் எல்லாருக்குமே பாடங்களை முறையாக வாசிக்கவும் எழுதவும் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஒரு சிலருக்கு இன்னுமே முறையாக தமிழ் வார்த்தைகளையோ ஆங்கில வார்த்தைகளையோ வாசிக்கிறதுல வந்து சிரமம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விடுமுறை நாட்களில் முறையாக வாசிக்கவும் எழுதவும் வந்து கற்றுக் கொடுக்கலாம்.
5: ஆமாக்கா, இதுவுமே ஒரு உண்மையான செயல் தான்க்கா. நம்ம விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி கற்றுக்கிற நிறைய
4: விடுமுறை நாட்களில். சரி, நீங்களாம் டெய்லி வாசிப்பீங்களா?
5: டெய்லி நம்ம ஸ்கூலில் போய் வாசிக்கிறதுனாக்கா செய்வோம்.
4: எழுத தெரிஞ்சிருக்கிறது மூலமாக குழந்தைங்களை வந்து மற்றவங்க ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எழுத்தறிவு இருக்கிறதுல வந்து தவறான விஷயங்கள் வந்து சிக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிறது வந்து சுலபமாக இருக்கும். ஒரு படத்தில் கூட வரும், இங்கிலீஷ் தெரியாது அவள் வந்து என்ன சொன்னான்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் வேறு தப்பு தப்பாக சொல்லுவாங்க, இல்லை ஒரு காமெடி மாதிரி வரும்ல. ஆமாம், அதனால் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். இதிலலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து வேறு எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டோம். ஒருவேளை வந்து பெற்றோர்கள் ஒரு சிலருக்கு எழுத படிக்க தெரியலை அப்படின்னா அதையுமே குழந்தைங்க வந்து மாற்ற முடியும். அட்லீஸ்ட் கையெழுத்து போடக்கூட கற்றுக் கொடுப்பாங்க. ஆமா தானே? நீங்களா உங்க அம்மா எத்தனை வரை படிச்சிருக்காங்க?
5: எங்க அம்மா 12th வரைக்கும் முடிச்சிட்டு காலேஜ் வரைக்கும்.
4: அப்பனா ஜாபிர் வந்து சூப்பரா படிப்பான்னு நினைக்கிறேன்.
5: ஆமாக்கா, ஃபர்ஸ்ட் ரேங்க்.
4: ரைட் டு எஜுகேஷன்ல எழுத்துரிமைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். சொல்ல போனா எழுத்துன்றதை வச்சு வேலை வாய்ப்புகளுமே அதிக அளவுல வந்துருச்சு. அதை பயன்படுத்திக்கணும்னா நம்ம வந்து பிழை இல்லாமல் சரியாக எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. சின்ன சின்ன பிழைகள் தான் வருதுன்னா சின்ன வயசில் அதை சரி செஞ்ச ஒவ்வொருவருமே அடிப்படை அறிவையுமே நம்ம வளர்த்துக்கணும். நம்மளே நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது இங்கிலீஷ் ஒரு வார்த்தையாரோ எங்கேயாவது போய் நிற்கும் போதும் பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் தரலனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மூலயமா அவங்களுமே இதெல்லாம் கற்றுப்பாங்க. சரி, அடுத்ததா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்?
5: ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொன்னோம்னா அந்த எழுத்துல இருக்கிற வந்து என்ன ஒன்று அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்லணும். அதாவது போனதுக்கு அஞ்சு எழுத்துனா மா ஹி இல் இச்சி அப்படின்ற மாதிரி அஞ்சு எழுத்து கொண்டது இருக்குல்லக்கா.
4: சரி, நீங்கள் ஒரு நாலு எழுத்து வார்த்தைகள்லாம் சொல்லுங்க பார்ப்போம்.
5: நாலு எழுத்து வார்த்தைகளாக்கா? ஆட்டம்,
4: ஆட்டம். பட்டம்,
5: பா இட்டா இம் பட்டம். அப்புறம் வந்து செல்போன்.
4: சரி, ஓகே, இப்படிதான் இன்னைக்கு நம்மளுமே விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, அடுத்ததான் நம்ம சந்திரசேகரனா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நெருப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:38 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சாதிக்,
2: நம்ம சாதிக் தம்பியுமே நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அடுத்ததான் நீங்க வந்து ஒரு 3 எழுத்து வார்த்தைகள் 5 சொல்லுங்க பாப்போம்.
3: 3 எழுத்துகளாக்கா?
2: 3 எழுத்து வார்த்தைகள். நாட்டா? சரி, நாட்டு.
3: கடல்,
2: கடல்.
3: ஓசை,
2: ஓசையா? ஓசை 2 எழுத்து தானே?
3: இல்லக்கா, ஓசை,
2: ஓசை 2 எழுத்து தான்.
3: நமது,
2: நமது. சரி, ஓகே. நம்ம சாதிக் தம்பி மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது 1 எழுத்து வார்த்தைகள், 2 எழுத்து வார்த்தைகள் இந்த மாதிரி. நாங்கள் 1 எழுத்துன்னு சொல்லுவோம், 2 எழுத்துன்னு சொல்லுவோம். நாங்கள் சொல்கிற அந்த நம்பர்ஸில் வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும். சரி, அடுத்ததான் நீங்கள் வந்து புக் வாசிச்சிட்றீங்களா?
3: துப்பறியும் சேகரன்.
2: சரி, நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க?
4: ஏழு.
2: நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலேயே நிறைய இருக்குதுனா?
4: இல்ல,
2: நம்ம உடம்பு பார்ட்ஸ்லயே நிறைய இருக்குதுனா?
4: நம்ம உடம்புலயேவா?
2: ஆ,
4: மேடம்.
2: சரி, ஓகே. நான் நன்றினா.
4: தலை, தலை,
2: தலை.
4: வாய்,
2: பாய்.
3: கை,
2: கை வந்து 1 எழுத்து தான்.
4: கண்,
2: கண்.
4: காது,
2: காது. ஓகேண்ணா, நீங்க 5 சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
4: கருப்பு படத்துல இருந்து சரவடி
2: ஆயிடுமா? என்ன பாடல்னா?
4: கருப்பு படத்துல இருந்து,
2: கருப்பு படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்னா?
3: காடு போகணும்.
2: துப்பறியும்
3: சேகரன் சொக்கன் அவங்களால தான் ஏற்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பாங்க, அவங்க தான் இதை பதிச்சிருக்காங்க. நான் விட்டதுல இருந்து வாசிக்கவாக்கா?
2: வாசிங்க.
3: அதுக்கப்புறமா 7ஆம் பகுதி, மகேந்திரன் இன்னும் சில குகன் வேஷத்துக்கு பதிலாக மகேந்திரனுக்கு ஒரு சிப்பாய் வேண்டாம் கொடுப்பிருந்தான். அதுவும் தசராதம் சபையிலே, ஐநாகன் சபையிலே அல்ல, ராவணன் சபையில் மகேந்திரனுக்கு எவற்றும் புதிதா வழக்கம் போல் அவன் சிப்பாயாக நடித்தான். ஆசிரியர் வந்தார். தாத்தா பாரு அவனுக்கு தன்னுடைய வருத்தம் பெரியதாக தோன்றவில்லை. இப்பொழுது ராவணனைய நடக்கம் என்றாக நடந்தான். பல உயர்களுக்கு இருந்தான். மக்கள் வந்து
2: இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போமா சாதிக்?
3: ஆ, அடுத்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம்.
2: குழந்தைங்கள்ட்ட டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கிற அந்த பழக்கத்தை பேரண்ட்ஸ் உருவாக்கணும். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுனால இன்னைக்கு என்ன நிலவரம், விளையாட்டு போட்டிகள்னு நம்ம ஊரில் என்னெல்லாம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஈஸியாக வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. வாராந்திர சிறுவர் மலர்கள், குழந்தைங்களுக்காண்டி வர்ற நியூஸ் பேப்பர்ஸை வாங்கி வந்து வாசிக்க சொல்லலாம். இதில் வரும் உண்மை அந்த வண்ணமயமான படங்கள், கதைகள், அப்புறம் புதிர்கள் வந்து அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். செய்தித்தாள் வாசிக்கிறத ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக மாற்றலாம். எப்படின்னா, இந்த பக்கத்தில் சிங்கம்ன்ற வார்த்தை எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ஸில் வர்ற பிக்சர்ஸை காட்டி இதில் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். பேப்பரில் வர்ற குறுகெழுத்து போட்டிகள், விடுகதைகள், சுடோகு, இந்த மாதிரி குழந்தையோட சேர்ந்து பேரண்ட்ஸுமே விளையாடலாம். நியூஸ் பேப்பரில் வந்து வர்ற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லைனா விளையாட்டு செய்தியை வந்து பற்றி நம்ம பகிர்ந்து குழந்தையோட பேசலாம். அவங்க வந்து ஒரு சின்ன நியூஸை ரீட் பண்ணி காட்டினாலும் மனசார பாராட்டுற அந்த பழக்கத்தை உருவாக்கிக்கலாம். இப்படி வாசிக்கும் போது ஹார்டான வார்த்தைகள் இருக்கும், அதை வாசிக்க கற்றுப்பாங்க, புது வார்த்தைகள் கற்றுப்பாங்க. அதனால பேரண்ட்ஸும் குழந்தையோட சேர்ந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அதனால்தான் இப்போ கூட நாங்கள் சாதிக், ஜாபில், ஜான்ஹோரேப், ஆக்கில் எல்லாருக்குமே இப்போ வாசிக்கிற பழக்கத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்காக கொடுத்து அதை வாசிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அந்த கதையவும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, வாசிக்கிற பழக்கமுமே அவங்களுக்கு அதிகமாகும். சரி, இப்போ உங்களுக்கு வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்குது?
3: ஃபஸ்ட்டு முன்னாடி எனக்கு போர் அடிச்சிருக்கு அந்த மாதிரி வாசிக்கிறதெல்லாம், இப்போ இங்கே கடலோசையில் வாசிக்கிறேன்னா நல்லா இருக்குக்கா, பிக்சரோட நல்லா புக்கில் நல்லா இருக்குக்கா.
2: அதே மாதிரி கடலோசை இதில் வந்து நாங்கள் டியூஷனுமே நடத்துகிறாங்களே அங்கேயுமே புக்கு கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. கிராஃப்ட்ஸ் ஒர்க்லாம் இருக்குது அந்த மாதிரி. அந்த டியூஷன் வந்து 5-6 வந்து நடக்கும். உங்களோட குழந்தைகளையுமே நீங்கள் வந்து அந்த டியூஷனில் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்குமே இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் ஒர்க், புக்ஸ் வாசிக்கிறது எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: PSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாட வாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870481993.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இது உங்க இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: பாமனிலிருந்து சிஆர் ஜெயமோகன் சாதிக்.
4: நம்ம முகமது சாதிக்கும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, நீங்க வாசிட்டு இருக்கீங்கல்ல?
5: ஆமாக்கா, துப்பறியும் சேகரன். இது சிறார் நாவல் வானம் பதிப்போம். அவங்க தான் இதை படிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
4: 91-76-54-99. இந்த புக் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்களுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: வாசிக்க ஆரம்பிக்கிறேங்கக்கா. மகேந்திரன் பெட்டி அறவரை நேருங்கள், உங்களை இப்ப குரல் கேட்டது. நீ பெரியவனா? இவ்வளே பெரிய பூட்டி சுளை வந்திருந்தது. இதேலேம் விசத்த பூட்டி ஐயா.
4: சரி, இவ்வளவு நாள் நீங்க இந்த புக்கு வாசிக்கிறீங்கல்ல, இந்த புக்கில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு?
5: இந்த புக்கு நல்லா இருக்குக்கா.
4: அதுல புரிஞ்சது
5: சொல்லவாக்கா?
4: சொல்லுங்க.
5: இதுல வந்து ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் வந்து இந்த ஃபேன்சி அவங்க வந்து அவங்க ஊர்ல வந்து டிராமா நடந்திருக்கு. அந்த டிராமாலலாம் அவங்கலாம் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டீடெண்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்க அக்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே என்ன, ராவணன் பத்து தலை கொண்ட ராவணனுமே வந்திருக்காங்க. ஆசிரியர் சாதாரண ஆசிரியர் இல்லை, அவங்க வந்து கதை ஆசிரியர்னே வந்திருக்கு. இந்த புக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குக்கா.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பற்றி நம்ம நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 23 கிலோமீட்டர்ல இருந்து 39 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா,
5: ஜாபீர் மற்றும் மாமா சாதிக். நாளைக்கு சந்திக்கலாம்.
4: அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வர முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இந்த தொழில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். சரியான பராமரிப்பு எல்லாமே தேவைப்படும். அந்த வகையில நம்ம ஊர்ல அதுவும் இந்த பராமரிப்போட ரால் பண்ணை தொழில் செய்யறாங்க. எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் பூசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. கடலோர பகுதிகள், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த உபர்நிலம் வசதி இருக்கிற இடமான தண்ணீர் ஊற்று, அதாவது அரியாங்குண்டு பகுதி. நம்ம தண்ணீர் ஊற்று பகுதிக்கு போற வழியில அரியாங்குண்டு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில 10 வருஷமா ரால் பண்ண தொழில் செய்யறாங்க. இதுல நல்ல லாபமும் வருதுன்னு சொல்றாங்க. இந்த ரால்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு, உள்ளூர் சந்தைகளுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரால் பண்ணையில கிட்டத்தட்ட 15 நபர்கள் வேலை செய்யறாங்க. குறிப்பா அரியாங்குண்டு பகுதி எல்லாத்தையும் தனியார் ரால் பண்ணையா இருந்தாலும் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் சொல்றாங்க. அரசு அனுமதி வழங்கி கடல்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு ஆணையத்தின் அனுமதி பெற்று கடந்த 10 வருஷங்களா இந்த ரால் பண்ணை இயங்கி வருது. ராலோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. ராலோட வளர்ச்சிக்கு 3-4 முறை தரமான தீவனமும் கொடுக்கறாங்க. தவறாம கிருமி நாசினிகள் பயன்படுத்துறாங்க. அந்த பண்ணை முழுவதும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கு. வேலை செய்யற நபர்களுக்கு கை கவசம் முகக்கவசம் அணிந்துதான் வேலைகளும் செய்யறாங்க. அரியாங்குண்டு ரால் பண்ணை நல்ல லாபம் கிடைக்குதுன்னு இந்த ரால் பண்ண தொழிலாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பொன்தாய். துணிச்சாரிலேருந்து தனிமையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட மக்கள் போவாங்க. ரெண்டாவது தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர் இல்லை, தாய் தகப்பம் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாலி பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட் ஹவுஸ் இருக்கிறேன். திருநாய் மகால் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சுவாமி வீட்டு தான். அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம், கடைசி வீடு. அப்போவுமே நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் இருந்தோம். நாங்கள் கர்மத்தூர் கரவு மதுரையிலேருந்து வந்தோம். அவங்க இங்கே கடலுக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு கடலுக்கு எங்கள் சொந்த கரகு தான் முடிச்சு வச்சாங்க. கடல் தொழில் நல்லா பார்ப்பாங்க. எட்டு டைவர்னு சொன்னால் இவங்க தான் அந்த காலத்தில். அவங்க இல்லைன்னா அவங்க கடலுக்கு போகலைன்னா லாஞ்சி கடலுக்கு போகாது. அப்படி உழைப்பாளி. வரையிலே மடியிட்டு பிஞ்சு வச்சுனாலும் நல்லா கெட்டுவாங்க. கெட்டு தான் கரையை கொண்டு வருவாங்களாம். அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஊருக்கு வேறு நல்ல இடத்துக்கு போனாலும் உடனே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. முத நாள் முத அவங்க இருந்தாங்க. அதுக்கு பின்னால் நான் வீட்டுக்கு கிடப்பட்டேன். இப்போ எப்படி மக்களை காப்பாற்றி கரை சேர்ந்தாச்சு. என் மயம் பற்றி முடிச்சுட்டு அதோட அவன் ஏன்டா எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கூட்டம் இங்கே படுத்து கிடக்கும். நினச்சா சோறு வாங்குவேன், இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சிட்டு போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சு சோத்தை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றி கரை சேர்த்தேன். எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை, இப்போ என் வாங்கியம் அடிக்கிறக்கோ காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல கிட்டத்துக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பேரம்பேத்தியாக வருவாங்க, அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க வைப்பார், அங்கே போவேன். இது சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும்னு வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் கொடுத்து தான் அவங்க கரையிறாங்கன்னு சொல்லக்கூடாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நிறுத்திட்டீங்க. பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு பாடுங்கன்னா

0: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center. அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் September 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ₹2,999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484-1993.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இதோட சதை பகுதி மென்மையாகவும் குழம்பு வறுவலுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அட என்ன மீன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லா மீனுமே சதை பகுதி இருக்கும், குழம்பு வைக்கே டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட இந்த மீன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். என்ன மீன் அப்படின்னா சொல்கிறேன், கேளுங்க. கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல் மீன்களில் ஒன்றான சூவாப்பாறை மீன், இந்த மீன் பாறை மீன் வகையை சார்ந்தது. புரதச்சத்து அப்புறம் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. நம்ம தென்னிந்தியா முறைகளில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு அருமையான சூவாப்பாறை குழம்பு வைப்பாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது ஆழமில்லாத கடல் பகுதியில் கூட்டமாக வாழும். இந்திய பெருங்கடல் அப்புறம் பசிபிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்கள் அது ராமேஸ்வரம் பகுதிகளில் கரையோரங்களில் அதிகமாக பிடிபடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா அந்த சூவாப்பாறை மீன் சொல்லலாம். வங்காள விரிகுடா, வெப்பமண்டல கடல் பகுதிகளில் அதிக அளவில் இருக்கும். நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த கூடிய இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 அப்புறம் பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் D இருக்குதான். பாஸ்பரஸ், கால்சியம், செலினியம் அப்புறம் அயோடின் இது எல்லாமே அதிகமா இருக்குது. இதுல இருக்கிற அந்த ஒமேகா 3 அமிலங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி இருதய நோய்கள் வராம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். மூளை அப்புறம் கண் வளர்ச்சிக்கு அதிகமாகவும் பயன்படுது. மூளையோட சுறுசுறுப்பையும் நினைவாற்றலையும் அதிகமாக்கும், கண் பார்வையை தெளிவா வைக்கும். இதனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர இந்த மீனை நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. விலை கம்மி, மலிவான மீனா இருக்கிறதால ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மீன்ல முழு சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த மீனை நம்ம சாப்பிட்டுப்போம். ஆனா அடிக்கடி இந்த மீனை கண்டிப்பா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: இன்னைக்கு ரால் பண்ண அதை பத்தின விஷயங்களை நம்ம தொடக்கத்திலேயே பார்த்தோம். இந்த ரால் பண்ணை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ரால் பண்ண பாரம்பரிய தொழில் முறைகள்ல ஒன்னாவும் செயல்பட்டு இருக்கு. மக்களே, ரால் பண்ண வைக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது. அதுல நம்ம எந்த பட்ஜெட்ல பண்றோம், எவ்வளவு நிலம் இருக்குது, அதை பொறுத்து சரியான முறை தேர்வு பண்ணலாம். இத பத்தின விஷயங்களை நம்ம இந்த கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ரால் வளர்ப்புல என்னென்ன முக்கியமான வழிமுறைகள் இருக்குது, இது எல்லாம் செம லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாவும் இருக்குது, அதை பத்தின விஷயங்களை நம்ம கேட்கலாமா? பெரிய நிலப்பரப்புல அதுவும் உப்பு தண்ணிய கொண்டு வந்து கொஞ்சமா ரால் குஞ்சுகளை விட்டு வளர்க்கறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தீவனம், மிஷின் செலவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏறக்குறைய ரால் அளவுமே கம்மியா தான் இருக்கும். இப்படித்தான் நம்ம மீனவர்கள் அளவா பயன்படுத்துறது. குளத்துல சரியான எண்ணிக்கையில குஞ்சுகளை விட்டு தான் தரமான தீவனம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரோட்டர் அதாவது ஆக்சிஜன் மிஷின் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்றது. குறைஞ்ச செலவும் நல்ல லாபமும் தரும். சின்ன சின்ன தொட்டிகள்ல அதிக அளவுல குஞ்சுகளை விட்டு 24 மணி நேரமும் இந்த மிஷின்ல ஓட விட்டு கண்காணிக்கணும், கண்ணு கருத்துமா பாதுகாக்கணும். முதலீடு அதிகமா தேவைப்படும், ஆனா விளைச்சல் அள்ளும். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா போய்கிட்டே இருக்கு உலகம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தான் ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குளத்துல இருக்கிற பாக்டீரியாக்களை வச்சே கழிவுகளை புரதச்சத்தா மாத்தி அதையே ஆள்களுக்கு உணவாக கொடுக்கறாங்க. தண்ணி செலவும் கம்மி, தீவன செலவும் கம்மி, பயங்கரமா செலவுகள் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. இந்த வழிமுறைகளை வந்து கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, அதுவும் கவனமா கையாண்டோம் அப்படின்னா, இந்த ரால் பண்ணை தொழில அமோக விளைச்சல் காணலாம். நம்ம தாங்க அந்த ரால் பண்ணைக்கு ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ரால் பண்ண தொழிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா செய்யறவங்களும் இருக்காங்க, அடுத்த தலைமுறைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல்களுமே வருது உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா மக்களே. அல்ட்ரா பிளாக் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் கருப்பு பேய் மீன் மீனவர்கள் சொல்லுவாங்க. பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் ஆழத்துல வாழக்கூடியது. இது வந்து டீப் சீ ஃபிஷிங்ல வந்து கிடைக்கும். நம்ம ராமேஸ்வரம் பகுதிகளிலயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த மீனோட தோல் பகுதி ஒளியில 99.5% அதிகமா உறிஞ்சுக்கிருமா. இதனால எவ்வளவு வெளிச்சமா இருந்தாலும் இந்த மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் மட்டும்தான் இருக்குமா. சூரிய ஒளி போக முடியாத ஆழ்கடல்ல மற்ற உயிரினங்கள் வெளிப்படுத்துற ஒளியும் வெளிச்சத்துல இருந்து தப்பவும் இறைய மறைஞ்சிருந்து வேட்டையாடுறதுக்கும் இந்த மீன் ஒரு முக்கிய காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த அடர்கருப்பு நிறம் இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்குது. இதோட தோல்ல இருக்கிற மெலனோசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி செல்களை வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ஒளிய வெளியே விடாம உள்ளே வந்து உள்வாங்கி வச்சுக்குது. போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஆங்கர் ஃபிஷ், அதாவது நங்கூர மீன், இதோட தலையில கூட பாத்தீங்கன்னா லைட் மாதிரி குச்சி நீட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதோட இனத்தை சார்ந்ததுதான் இந்த மீன். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா 16 வகை மீன் இனங்கள் இருக்குது. அதுல குறிப்பா இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவரோட சுத்திட்டு இருக்குது கடலுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். புதுசா இது கடலோர நிஞ்சா அப்படின்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் இந்த மீனை சொல்றாங்களாம். அடுத்ததான் அருமையான பாடல்கள் வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை
3: பாடி கப்ப கழஞ்ச

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த புள்ள பேர் வந்து முத்துமாரி சொல்ற புள்ள. அந்த புள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தானே அன்னைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரேன்டே மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போனேன். போய் அதோட வலை இழக்குனா ரெண்டாம் மூணாவது அடிக்கிட்டேன். மூணாவது அடிக்கிட்ட அரிசி மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொண்டு வலை வச்சுட்டு இழக்குனா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாமல் போவதால ஒரு ஆள் வலையை முடுக்குனா 2-3 டன் சூட மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கில் 8 தண்ணிக்கெல்லாம் வைப்பேன் வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன். ஆமாம் அதான் அங்கே வந்து அரிசி மணிக்கு தான் அந்த 2-3 கிட்ட அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணாப்பட்ட வத்தை அதாவது பாய் அடிச்சேன்னு அங்கேருந்து ஒடியாந்து இருக்கேன். பாய் கிழிஞ்சு போச்சு. பாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடி வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறுபடியும் நீங்கள் சின்ன பழம் இருக்கான் நாகத்தன் சொல்கிற போயே அவன் தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒடியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாலாம் வந்து கடைக்கடவிலே என் உருண்டுக்கிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மையை எங்கள் அண்ணன்லாம் நாகத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது, மடங்கு கணக்கு தான். அப்போ தரவே தாழ்ந்து வாங்கி காய போடுவாங்க, அது 2-3 மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறை சார்பா கடற்கரை ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு சரி, உள்நாட்டு பகுதியில இருக்கிறவங்களுக்கும் சரி, மீனவ சமூகத்துக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்காகவும் நல்ல வேலை வாய்ப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கவும் செமையான ஒரு ஃப்ரீயான ட்ரைனிங் ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்கலாமா? கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த திட்டத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல் தொழில் செய்யறவங்க குறிப்பா உள்நாட்டு மீனவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், இதுல யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா மீனவ இளைஞர்கள் மட்டும்தான் இதுல சேர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மீன் பிடிக்கிறது, முதல் கட்டமா எப்படி பயன்படுத்துறது, மொத்தம் 1200 மீனவர்கள் அதாவது மீனவ இளைஞர்களுக்கு 23 பேஜா பிரிச்சு சூப்பரா அதுவும் ஃப்ரீயாவே சொல்லி தந்துட்டே இருக்கிறாங்க. 1 ரூபாய் கூட கட்டணம் இல்ல, மக்களே எல்லாரும் இலவசமா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி உள்நாட்டுல இருக்கிற 250 மீனவ இளைஞர்களுக்கு 5 பேஜா பிரிச்சு இந்த பயிற்சியை வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணியும் முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். வருஷத்துக்கு 60 பேஜ் நடக்கும். ஒரு பேஜுக்கு பாத்தீங்கன்னா 50 நபர்கள் செலக்ட் பண்ணி இருக்காங்க. இந்த நபர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கறாங்க. பயிற்சி நாள் எப்போ எவ்வளவு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 தான் நடக்கும். இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களே தந்துருவாங்க, ட்ரைனிங்கையும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏரியால இருக்கிற தேவையை பொறுத்து மீன்வள உதவி இயக்குனர் இல்லைன்னா ட்ரைனிங் நடத்துறவங்களுக்கு இதனால வருஷம் முழுக்க எப்ப வேணும்னாலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட மீன்வள அலுவலகத்திடம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சந்தேகங்களை நேரடியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆபீஸுக்கு போய் விவரிச்சா அந்த விண்ணப்பங்களை பெற்று அப்ளை பண்ணலாம். அவங்க எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. குறிப்பா இளைஞர்கள் வர்ற காலங்கள்ல நம்ம மீன்பிடி தொழில் ஒரு முக்கியமா ஸ்மார்ட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பட்டி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

0: சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில். புதிய உதயம், புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். Friends Academy இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ரூபாய் 2999 மட்டுமே. TNPSC Group 4 பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. Friends Academy, RF Road, வெங்கடேஸ்வர ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484193.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில. இன்னைக்கான நெய்தல் கைமணம் சுவை என்ன அப்படின்னா சென்னா குனி கத்திரிக்காய் பொரியல். அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? கடற்கரை பகுதியில இருக்கிற சின்ன உணவகங்கள்ல இட்லி தோசை எல்லாம் பரிமாறுவாங்க. சென்னா குனி பொடி அதிக வரவேற்பும் இருக்குது. இதோட குணமும் சுவையும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. சென்னா குனி ரால் மாதிரி பொடுசா தான் இருக்கும். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு மேல வளரவே வளராது. பொதுவா அந்த ஆடி காலங்கள்ல, அதுவும் பாத்தீங்கன்னா ஆடி மாச காலங்கள்ல கரைவலை இழுப்பாங்கல்ல, அந்த கரைவலைகள்ல நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க மீனவர்கள். புரதம் அதிகமா இருக்கிறதுனால பெரும்பாலான மீனவர்கள் வந்து வீடுகள்ல எப்பவுமே என்ன செய்வாங்க, இந்த சென்னா குனிய வாங்கி டப்பால அடைச்சு வச்சுக்குவாங்க. இட்லி தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொடி தயாரிச்சு சாப்பிடுவாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்னா குனி கத்திரிக்காய் பொரியலை செய்யறதுக்கு செய்முறை விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2 கப் சென்னா குனிய நல்லா தண்ணியில ஊற போட்டு மண் இல்லாம அலசி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உலர்த்தியும் வச்சுக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காவை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தாளிக்க கடு உளுந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/3 ஸ்பூனும் மிளகாத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், கடலை எண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நம்ம கடலை எண்ணெயில சமைச்சா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாமாயில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க பாமாயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் என்ன செய்யணும் அப்படின்னா நீர வாக்குல நறுக்கி வடை சட்டியில 4 கரண்டி கடலெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் காஞ்ச பின்னாடி கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா வதக்கவும் இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு சென்னா குனிய தண்ணியில அலசி ஈரம் இல்லாம காய வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சென்னா குனியையும் அள்ளி போட்டு கவிச்சு வாசனை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகுத்தூள் தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கரண்டியால கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கரண்டியால கிண்டி விடும் போது கத்திரிக்காய் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா லேசா 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சாலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது, அதனால உடையாம இருந்தா நல்லா இருக்கும். கடைசியா இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தூவி கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டோம் அப்படின்னா அந்த வெடுக்கு வாடு இல்லாம இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சமா என்ன செய்யலாம் அப்படின்னா மல்லி இலைய தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உணவு. சென்னை பழவேற்காடு பகுதியில இதை வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவா இன்னுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சமைக்கவும் செய்யறாங்க மக்களே. இந்த உணவு ரொம்ப ஸ்பெஷலான உணவு. நம்ம ஊர்களையும் சமைச்சு சாப்பிடலாமா? அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரம் கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்குங்க.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்போ

0: தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது. அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசுதான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறதை விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டி
2: போச்சுன்னு
3: தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: கந்தகமலை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல காலநிலை மாற்றத்தோட ரெண்டு தன்மை கொண்ட தொடர்பு இருக்கு மக்களே. அத பத்தின தகவல்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறதான் நான் வந்திருக்கேன். இனிதா சமுத்திர பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4. கந்தகமலை அப்படின்னா எரிமலைன்னு சொல்லுவோம். இந்த எரிமலை வெடிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். எரிமலை வந்து வெடிக்கும் போது வந்து கந்தக அமிலம் வந்து வெளியேறுமா, பூமியை சூடாகவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சி. அதே நேரத்துல காலநிலை மாற்றத்தால இந்த கந்தக மலையோட செயல்பாடுகளை அதிகரிக்கவும் செய்யுமா. ஒரு கந்தக மலை அதாவது எரிமலை வெடிக்கும் போது கோடிக்கணக்கான வளிமண்டலத்துல அதுவும் மேல் அடுக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்குகள்ல போகும். இந்த அடுக்குகள்ல இருக்கிற நீராவியும் கந்தகமும் ரெண்டுமே சேர்ந்து சல்பேட் ஏரோசால்களை உருவாக்குது. இது சூரிய ஒளி பூமிக்கு வரவிடாம பிரதிபலிச்சு திருப்பி அனுப்பும். 1991 பிலிப்பைன்ஸ் நார்வே அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை வெடிச்சப்போ வளிமண்டலத்துக்கு போய் கந்தகம் அடுத்த 15 மாசங்களா பூமியோட சராசரி வெப்பநிலையை 0.5 டிகிரி செல்சியஸ் வரையும் குறைச்சிச்சு. இதனால காலநிலை மாற்றம் கந்தக மலையை தூண்டுமா அப்படின்னா ஆமா தூண்டும். உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதனால கந்தக மலையோட வெடிப்பு தன்மை ரொம்பவே வந்து மாற வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லையில பனிப்பாறைகள் அதிக சூடோடு ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்குதான். இந்த காலநிலை மாற்றத்தால பனிப்பாறைகள் உருவாகும் போது கீழே இருக்கிற எரிமலை அதுல அழுத்தம் குறையும். இதனால உள்ளே இருக்கிற இந்த மேக்மா வாயுகள் வந்து பெருசாகி எரிமலை வெடிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அமில மழையா பொழிஞ்சு வளிமண்டலத்துல நீராவியோட கந்தக வாயு கலக்கிறதால நிலம் நீர் பாதிக்கப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நம்மளால என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு பாத்துக்கிட்டு நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட நம்முடைய இந்த பயணம் இப்ப இறுதி கட்டத்துக்கே வந்துருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான பயணத்துல ஆரம்ப தொடக்கமா பாத்தீங்கன்னா, நம்ம கீழக்கரையில இருந்து தொடங்கி நம்ம பயணம் வெறும் ஒரு பயணமா இல்லாம கடலையும் கடலை சுற்றி வாழ்ற மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் நம்ம கிட்ட நெருக்கமா கொண்டு வந்து சேர்த்த ஒரு அழகான அனுபவமா இருந்துச்சு. கீழக்கரையோட வரலாறு, பாண்டிய நாட்டோட செப்பேடுகள், அங்க இருந்த பழமையான மசூதிகள், இப்படி ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அடர்கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த காக்கா கிளாத்தி, அதை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நம்ம 38 வயதான ஜான் பிரைஸ், தண்ணீர் ஊற்று கிராமத்துல நடக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரம் பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய ஆதங்கத்தையும் நிறைய நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாரும் கனவாவ பத்துப்போம். ஆனா ஒரு தாய்மையோட அடையாளமா செயல்படக்கூடிய பெண் கனவா அந்த ஆக்டோபஸ் பத்தி சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீன் வளர்ப்ப ஒரு நல்ல வாழ்வாதார வாய்ப்பாய் ஏற்படுத்தி பயன்படுத்தலாம், அதுக்கு என்ன விண்ணப்பிக்கணும், யாருக்கிட்ட அணுகணும், மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம திட்டங்கள் பகுதியில தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேரத்துல காலநிலை மாற்றத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். பூமியே சூடாகுது, அந்த வெப்பநிலை உயர்வு கடலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் கடலை நம்பி வாழ்ற மக்களையும் எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தியும் சிந்திக்க ஆரம்பிச்சோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம பாரம்பரிய உணவு முறைகள்ல, பாரம்பரிய உணவு முறைகள்ல ஒன்னான இந்த கருவாட்டு புளி தண்ணி எப்படி வைக்கிறது, அதை பத்தின நெய்தல் கைமண பகுதியோட விரிவாக்கமா நம்ம பார்த்தோம். இந்த பயணம் இங்க முடிஞ்சாலும் கடலை பத்தியே நம்மளுடைய தேடல் முடியவே முடியாது மக்களே. ஏன்னா கடல் ஒரு முடிவில்லா புத்தகம் மாதிரி, ஒவ்வொரு அலையும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரகசியம் சொல்லும், ஒவ்வொரு கடற்கரை கிராமமும் ஒரு வரலாற்றை சுமந்து நிற்கும். இந்த கடலையும் அந்த மனிதர்களையும் அந்த கடற்கரையையும் உங்களோட சேர்த்து தேடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு போயாச்சு. நம்ம இந்த பயணம் இந்த நேரத்துல முடிஞ்சாலும் கடலோட ஓசை நம்ம காதுகள்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கட்டும். கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இனிதா. அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2010 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுவம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்போ மாதிரிக்கு 6 மணிக்கு கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருச்சான் தீவில் ஆங்கர் வைக்கிற லக்கில் நான் கிடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்ச லக்கில் பாசி எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்க இருக்க இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்து அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்பில் வந்துருச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால மேலே பாசியும் கண்ணாடினா விட்டுட்டு மேலே தவிட்டேன். மேலே தவி கீழே ஓடி பாறை பிடிக்கிறது பாருனா பொட்டு போட்டு அத்துக்கிட்டு வரும். மறுவ மூச்சை விட்டுட்டு மறுவ ஓடுவேன். மறுவ பாறை பிடிக்கிறது போட்டு போட்டு அத்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி வந்து அப்புறம் நான் பார்த்தேன் இது நம்ம தப்பிக்க உசுறு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணினேன், திருப்பி என்ன செய்கிறேன் உள்ளக்க ஓடுறேன். உள்ளக்க நான் நீச்சல் தெரிஞ்சதுனால உள்ளக்க ஓடி பெரிய பாறை அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சு நான் அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேன்னு சொல்லிட்டு வரையில் நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனால் தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்ற உள்ள ஒரு நிலை, வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோட அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் விச உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களேன், வீட்டுக்காரவள யார் வள்ளத்திலையும் வத்தையிலும் போயிடலாம் கூட இங்கே பதக்க பதக்கம் தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்களுக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கான அலைபாயுதே நிகழ்ச்சியில அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்ல வந்தாச்சு சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, இன்னைக்கான கதை பேரு இந்திராணி தங்கவேல் எழுதின தாயான மாமியார். கதை கேட்கலாமா? அது காலை 5 மணிக்கே அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மீனா முழிச்சுக்கிட்டாங்க. படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கு அவங்களால முடியல. தலை சுத்துச்சு, அடி வயத்துல ஒரு மெல்லிய வலியும் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் ரமேஷை எழுப்பலான்னு கை நீட்டினவங்க பாவம் லேட் நைட்டா வேலை செஞ்சுட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குறாரு. தூங்கட்டும், இவரை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட கைகளை கட்டலோட பிடியில ஊண்டினபடி மெல்ல எந்திரிக்க முயற்சி பண்ணாங்க. மெல்ல மெல்ல நடந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்னாங்க. மீனாவோட முகம் வெளுத்து போயிருந்துச்சு. கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துல முத முறையா அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தேகத்தோட பயமும் கலந்திருந்துச்சு. காலையில பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு ஒரு வழியா ஹாலுக்கும் வந்துட்டாங்க. மீனா சோஃபால போய் உட்கார்ந்தப்போ சமையலறையில பாத்திரம் உருள்ற சத்தம் நல்லா கேட்டுச்சு. விடிகால பொழுதுல கிச்சன்ல யாரு வேலை பாக்குறா அப்படின்னு மீனாக்கே ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்க மாமியார் ஒரு 7 மணி 7:30 போலதான் எந்திரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரஸ்வதி அம்மா காஃபி போட்டு அவங்க மருமகளுக்கு கொடுத்தாங்க. மீனாக்கு ஆச்சரியமா போச்சு. சரஸ்வதி அம்மா மீனாவை பார்த்ததும், என்னம்மா மீனா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே. இல்லைங்க அத்தை, காலையிலேயே முழிப்பு தட்டிருச்சு, அதுக்கு மேல தூக்கமும் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். சரிம்மா சரி, நீ காஃபி குடி, நான் போய் டிஃபன் பண்றேன், நீ அமைதியா உட்கார், எந்த வேலையும் பண்ண வேணாம், இந்த நேரத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அம்மா கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. தாயானார் மாமியார் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்ப கால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்ப கால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. TNPSC Group 4 exam க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் Friends Academy Coaching and Tuition Center, அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாட வாரியான வகுப்பு.

0: மலை வானொலி மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மாமியார் அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சரஸ்வதி அம்மா பொதுவாவே ரொம்ப அமைதியான ஆள். ஆனாலும் கதைகள்ல வர மாமியார் மருமகள் சண்டைகளை நினைச்சு மீனா அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன இடைவெளிய பேணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் அந்த பயம் மீனாக்கு வந்துடும். ஏதாச்சும் அவங்க கேட்க போய் அவங்க மாமியார் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது மனஸ்தாபம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு மீனா அவங்க மாமியார் கிட்ட அதிகமா கூட பேச மாட்டாங்க. ஆனா தன்னோட அத்தை தன்னை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்க்கும்போது மீனாக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு, பேரானந்தமாவும் இருந்துச்சு. காஃபி போட்டு கொடுத்த கையோட அடுத்து மீனா சாப்பிடுறதுக்கு சுண்டல வேக வச்சு அவங்க மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னம்மா காஃபி குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த சுண்டலையும் சாப்பிட்ரு, அப்புறமா உனக்கு டிஃபன் பண்ணி தர, வேளா வேளைக்கு சாப்பிட்ரு, உடம்ப மட்டும் கெடுத்துக்காத. என்கிட்ட நீ இதை சொல்ல வந்திய, என்ன விஷயமா சொல்லு. இல்ல இல்ல அத்த, சும்மாதான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது மறந்து போச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு திடீர்னு தலை சுத்தி குமட்டலும் வந்துச்சு. வாய பொத்திக்கிட்டு பாத்ரூம்க்கும் ஓடுனாங்க. சரஸ்வதி அம்மா பதறி போய் அவங்க பின்னாடியே ஓடி வந்தாங்க. மீனா முகத்தை கழுவிட்டு வெளியில வந்தப்போ அவங்களோட கைகளை நல்லா பிடிச்சு பார்த்துட்டு, என்னம்மா பண்ணுது, உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா, ஆஸ்பத்திரி போவோமா? ஒண்ணு இல்லாத, ஏதோ ஃபுட் பாய்சனா இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா போயிரும். எனக்கு லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு தரீங்களா, ஒரு மாதிரி கிரிகிரின்னு வருது. அதெல்லாம் வேணாமா, நீ முதல்ல கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், நான் போய் ரமேஷை எழுப்புறேன் அப்படின்னு சரஸ்வதி அம்மா சொல்ல மறு பேச்சு பேசாம மீனாவும் சரின்னுட்டாங்க. ரமேஷ் எழுந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க மனைவியை கூட்டிட்டு போனாரு. அங்க போய் செக் பண்ணதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தாயும் சேயும் நல்லா இருக்கிற விஷயத்த சரஸ்வதி அம்மா கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். மீனாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட சேர்த்து ஒரு வித பயமும் இருந்துச்சு. அந்த பயம் எதனால வந்துச்சுன்னா, மீனாவோட சொந்த அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்க. அவங்களோட இந்த தாய்மை பயணத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது, எப்படி இதை எதிர்கொள்றது, யார் தன்னை அன்பா அக்கறையா பார்த்துப்பான்ற ஏக்கம் மீனாவோட மனசுக்குள்ள இருந்துச்சு. தன்னோட மாமியார் தன்னை நல்லா பாத்துக்க மாட்டாங்க, வேலை செய்ய சொல்லுவாங்க, அப்புறம் தன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எதிர்மறையான சிந்தனையோடய மீனா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மீனாவோட மனசுல ஏதோ ஒரு குழப்பம். அவ்வளவுதான், இனிமே மாமியார் நம்மள நல்லா நடத்த மாட்டாங்க, என்னதான் அவங்க என்கிட்ட நல்லா பேசினாலும் இதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க, கடுமையான கட்டுப்பாடெல்லாம் விதிப்பாங்க, அதை செய் இதை செய், இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க, அதிகாரம் போடுவாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாட்கள் போக போக எனக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. கடவுளே, என் மேல அக்கறை காட்ட யாருமே இருக்க மாட்டாங்களா, என்ன நல்லா பாத்துக்க மாட்டாங்களா, என்னோட இன்ப துன்பத்துல கலந்துகிட்டு என்ன நல்லா பாத்துக்கிறதுக்கான நபரே இருக்க மாட்டாங்களா, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா, இந்த நேரத்துல எங்க அம்மா இறந்திருந்தாங்கன்னா என்ன நல்லா பாத்துப்பாங்க, ஆனா அவங்க இப்போ இல்லை,

என் மாமியார் கிட்ட மனசு விட்டு என்னால பேசவும் முடியல. என்னோட தேவைகளை அவங்க கிட்ட வெளிப்படையா கேட்கவும் முடியல. நான் ஏதாச்சும் கேட்க போய் அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபப்பட்டு பேசிருவாங்களோன்னு வேற பயமா இருக்கு. ரமேஷையும் கஷ்டப்படுத்த முடியல, அவரும் வேலை வேலைன்னு பிஸியா இருக்காரு. இந்த இக்கட்டான சூழல்ல என்ன நான் எப்படி பாத்துக்க போறேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கூடுமான வரைக்கும் என்ன நான் நல்லா பாத்துப்பேன், அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. யாரையும் தொந்தரவும் படுத்த மாட்டேன், யாருக்கும் பாரமாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சபடி மீனா அமைதியா இருந்துட்டாங்க. அவங்க அத்தை கிட்ட அவங்க சரியா கூட பேசல. தம் மருமக மேல அக்கறையோடையும் பாசத்தோடையும் சரஸ்வதி அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது கூட மீனாவால புரிஞ்சுக்க முடியல தன்னோட அத்தை தம் மேல அளவு கடந்த பாசத்துல இருக்காங்கன்னு. மீனா ஒண்ணு நினைக்க அவங்க அத்தை ஒண்ணு நினைச்சிருந்தாங்க. அன்னைக்கு என்னென்னவோ ஆயிப்போச்சு, என்ன எதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எண்ணிச்சிருங்க.

பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிச்சு. வழக்கமா மருமகள்லாம் சமையல் பண்ண மாமியாருங்க சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாக்குற கதைகளை மீனா கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட வீட்டுல தலகீழ எல்லாமே இருந்துச்சு. சரஸ்வதி அம்மா மீனாவ சமையலற பக்கமே போக விடல. அன்னைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து தம் மருமகளை தாங்கோ தாங்குன்னு தாங்கினாங்க. மீனா நீ போய் ரெஸ்ட் எடுமா, இனிமே சமையல் வேலை கடைக்கு போற வேலை இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உனக்கு என்ன சாப்பிட தோணுதோ என்கிட்ட தாராளமா கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். நிஜமா தான் சொல்றீங்களா அத்தை, உங்களுக்கு இதுல எதுவும் சிரமம் இல்லையே? நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு என் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு போலயே. இப்படி கேட்டுட்ட உன்னை பாத்துக்காம நான் யார பாத்துக்க போறேன் சொல்ல? நீ எனக்கு இன்னொரு பொண்ணு மாறிமா. நான் ஒரு பையனை மட்டும் பெக்கல, ஒரு பொண்ணையும் பெத்ததா நினைச்சுக்கிறேன். பெத்தாதான் பொண்ணா என்ன? வீட்டுக்கு வர்ற மருமகளும் அந்த வீட்டுல இருக்கிற மாமியாருக்கு பொண்ணுதான். நீ நினைக்கிற மாதிரி நான் வில்லி மாமியார் எல்லாம் கிடையாது. உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அங்க போ இங்க போ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்ற ஆளு நான் கிடையாது. நீ நிறைய நாடகம் பாப்பன்னு நினைக்கிறேன், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஐயோ அப்படிலாம் இல்லாத, ஒரு பயம்தான் எங்க உங்களை கஷ்டப்படுத்திருவனும் சிரமப்படுத்திருவனும்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன பாத்துக்கிறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன மீனாவோட தலையில அப்படியே மெல்ல கை வச்சு அவங்க தலைமுடியில கோதி விட்டபடியே தம் மருமகளை தம் அடியில சாச்சு மெதுவா வருடி விட்டாங்க சரஸ்வதி அம்மா.

சிபிஎஸ்இ குரூப் 4 எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்ப நீங்க சேர வேண்டிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டர். அக்டோபர் 2 முதல் பாம்பனில் புதிய உதயம் புதிய பாடத்திட்டத்தில் பயிற்சி, பாடவாரியான வகுப்புகள், தொடர்ச்சியான மாதிரி தேர்வுகள், மாணவர்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இலவச பயிற்சி வகுப்புகள் செப்டம்பர் 23 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. திறப்பு விழா சலுகையாக கட்டணம் ரூபாய் 2999 மட்டுமே. TNPSC குரூப் 4 பயிற்சி வகுப்பு

0: மட்டுமல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, RF ரோட், வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பின்புறம், பாம்பன். தொடர்புக்கு 8870484 1993.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதே நிகழ்ச்சி. மீனா, எனக்கு நல்லா தெரியுமா அம்மா இல்லாத கவலை உனக்குள்ள இருக்கும். ஆனா இந்த சரஸ்வதி இருக்கிற வரைக்கும் நீ அம்மாவை நினைச்சு ஏங்க கூடாது. உன் வயித்துல வளர்றது என்னோட பேர குழந்தை மட்டும் இல்ல, என் மகளோட குழந்தை. உன்னை என்னோட பொண்ணாதான் பாக்குறேன். நீ கவலையே படாத, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட மாமியார் சொல்லும் போது அவங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்னும் மீனாவோட நெஞ்சையே தொட்டுச்சு. மீனாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுச்சு. அவங்க அத்தையோட மடியில தொலைசாச்சுட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதாங்க. அவங்களுக்கு சரஸ்வதி அம்மா மாமியாரா தெரியல, தன்னோட சொந்த அம்மாவா தெரிஞ்சாங்க. மாசங்களும் உருண்டு ஓடுச்சு, வளைகாப்பு விழாவும் வந்துச்சு. மீனாவோட சொந்த பந்தங்கள்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுல மீனாவோட சித்தி, என்னதா இருந்தாலும் பெத்த அம்மா மாதிரி மாமியார் பாத்துப்பாங்களா அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட லேசா கிசு கிசுத்தாங்க. அத கேட்ட மீனாக்கு கோபம் சரியா வந்துச்சு. விமர்சையா அந்த வளகாப்பு மண்டபத்துல நடந்தனால ஸ்டேஜ் போட்டிருந்தப்போ அதுல ஏறி மைக்க பிடிச்சு மீனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.

எல்லாரும் சொல்லுவாங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனா ஒரு அம்மா வீடு இல்லாம போகும்னு. ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க. என் அம்மா இல்லாத குறைய ஒரு நொடி கூட எனக்கு தெரியாம பாத்துக்கிட்ட என்னோட அத்தை சரஸ்வதி தான் இனிமே எனக்கு அம்மா. உண்மையிலேயே என்ன அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மா மாதிரி மாமியார் பாத்துப்பாங்களான்னு இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் சொல்லி நான் கேட்டேன். அதுக்கான விளக்கத்தை தான் இப்ப நான் கொடுக்கறேன். இனிமே எனக்கு இவங்கதான் அம்மா அப்படின்னு மீனா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது பக்கத்துல இருந்த எல்லாரும் நல்லா கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க. உடனே சரஸ்வதி அம்மா மேடைக்கு ஓடி வந்து மீனாவை அன்போட கட்டி பிடிச்சு அவங்களோட நெத்தியில முத்தமும் கொடுத்தாங்க. காலம் காலமா மாமியார் மருமக உறவு மேல பூசப்பட்டிருந்த கசப்புன்ற கரைய சரஸ்வதி மீனாவோட அன்பு முற்றிலுமா தொடச்சு எரிஞ்சிருச்சு. ஆமா, அன்னிலிருந்து அந்த வீட்டுல மாமியார் தாயா மாறினாங்க. கேட்ட கதை நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரம் அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருந்தது சுல்தானா. போயிட்டு வரேன்.

0: Hello, say FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீலவான மேல ஒரு நாத்து நட ஆசைப்பட்டேன் என்னான்னு நான் சொல்லுவேன். தீ பிடிச்ச காட்டுக்குள்ள தென்றலுக்கு

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: Yeah.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.
3: வள்ளி,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு ஆவல்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காற்றடைத்த பையடா நமச்சிவாய் கேளு, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம்.

நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைத்து பார்த்து சொல்லடா, நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைத்து பார்த்து சொல்லடா, உன் வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்கா செய்யடா, வாயும் பொய்யா வயிறும் பொய்யா

0: போட்டு வாடிவிடு.
1: வாயும் பொய்தான் வயரும் பொய்தான் யாவும் பொய்யே தானடா. வாயும் பொய்தான் வயரும் பொய்தான் யாவும் பொய்யே தானடா. மாய உலகில் மயங்கும் மனிதா வம்

காயும் கனியும் எதற்கடா, வாயும் வயிறும் பொய் என்றாலே காயும் கனியும் எதற்கடா, சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா, சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா.

களை விட்டு விடு, இல்லை களம் போட்டு ஓடிவிடு. காயும் கனியும் உடலை வளர்க்க கடவுள் படைத்த பொருளடாங்கப்பா, காயும் கனியும் உடலை வளர்க்க

இன்சல் பண்றேன். ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா, மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா. ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா, மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குடிக்கவே முடியவில்லையே, சிரிப்பதப்படி. பட்டாடை, பஞ்சனை, பால், பழம், தேன், சுவை, இட்டபடி செய்ய ஏவலாள். தொட்டிலே தவழும் போதே சுகத்தில் தவழ்ந்தேன். வெண்ணெய் சரழுகையில் தாழி உடைந்து விட்டதே, கண் திறந்து பார்த்தவுடன் காட்சி மறைந்து விட்டதே. வாண்டவன் தாண்டிவிட்டால் வரையோட்டிலும் கேவலம் என்பார்களே, இது என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன்?

என்ன வேலை செய்வது, என்ன தெரியும் எனக்கு? திண்டுக்கு வழக்கம் என் மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறன் என் கரங்களுக்கும் இல்லையே. கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லை. எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்?

காந்தி ஏழ்மையை ஏற்றார், புத்தர் அவதியில் அலைந்தார், அவர்கள் நினைத்திருந்தால் சுகம் தானாக வந்திருக்கும், நான் இப்போது தேடினாலும் கிடைக்காதே, நான் செல்வத்தில் திளைத்த போது என்னை ஒட்டி நின்றவர்கள், உறவு கொண்டவர்கள் இனி எங்கே வரப்போகிறார்கள், யார் என்னை மதிப்பார்கள், பஞ்சை நான் பராறினான்.

அம்மா அம்மா, உன் தாலாட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு சீமான் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்று. வீழ்ந்துவிட்ட நிலையை எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறாளே என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா அம்மா.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து மாப்பிளே தாலிபாபா கதகபா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு பாடுங்கன்னா

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ

0: பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
3: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கழஞ்ச?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும்

0: கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசுதான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.